நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே.

நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம், துங்கா நதி தீர ராகவேந்தித குருவுடனே மந்திராலயம் பெயர் சொல்லி

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 பராபவ வருடம் சித்திரை மாதம் 24 2026 மே மாதம் 7 வியாழக்கிழமை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் நாளொரு குரல், குரல் எண் 255.
1: உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு.
2: பிற உயிர்களை உண்ணாமல் இருப்பதில் தான் மனிதன் உயிர் வாழ்வதன் அர்த்தம் இருக்கிறது. உயிர்களின் ஊனை தின்றால் தின்பவனை விழுங்குகிற நரகம் வாய் திறந்து வெளியே விடாமல் உண்டு செரித்து விடும். குறள் எண் 255, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு.
2: பிற உயிர்களை உண்ணாமல் இருப்பதில் தான் மனிதன் உயிர் வாழ்வதன் அர்த்தம் இருக்கிறது. உயிர்களின் ஊனை தின்றால் தின்பவனை விழுங்குகிற நரகம் வாய் திறந்து வெளியே விடாமல் உண்டு செரித்து விடும். குறள் எண் 255, அதிகாரம் புலால் மறுத்தல்.
0: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேர்முமாய் மங்கள இசையுடன் தொடங்கிய எமது பண்பலை நிகழ்ச்சியின் காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:20 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி. நிகழ்ச்சியில் அறிவிப்புகளை தொடர்ந்து சத்துமிகு தானியங்கள் மற்றும் தானிய பயிர்களின் விதை பரிசோதனை தொடர்பான தொழில்நுட்பங்கள் குறித்து விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே சுஜாதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:30 பக்தி மாலை, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மதுரை குன்னத்தூர் உதயகிரீஸ்வரர் அஸ்தமான கிரீஸ்வரர் திருக்கோவில் சிறப்புரை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 திரைகாணம், 8:50 சைபா இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:10 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி பகுதி 28 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:40 தொடர்ந்து கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 திரைகாணம், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜி கீதா, 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக

0: தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்கலாம் சேவை செய்திகள். கேட்கலாம் இன்றைய பிற்பகல் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய். பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 தொடர்ந்து கேட்கலாம் ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தல் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி, 2:30 திரைகானம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் திரையிசை கானங்களாக கேட்கலாம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம் திரையிசையாக கேட்கலாம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வி எழுதியவர் வி கார்த்திகேயன் சென்னையஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழல் செய்திகள் சென்னையஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடைக்காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தல் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாலம், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தல் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. நள்ளிரவு 12:00 முதல் காலை 5:50 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை இன்றைய பிற்பகல் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

0: போதே இறைவன் இன்ப வடிவானவன். அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு வாசல் தோட்டம் துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள், இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள், மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள். என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள், வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு, அவர் என்னை விரட்டி அடித்தது நிராகரித்தது, இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன், அவர் நடந்து கொண்டதைப் போலவே நடந்திருப்பேன், அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன், அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல, அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கலாம்.

0: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 24 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சேமிப்பு கிடங்குகளில் பூச்சிகளிடமிருந்து தானியங்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த ஓர் அறிவிப்பு. சேமிப்பு இடங்கள்

0: பூச்சிகளால் தானியங்களில் 5 முதல் 10% பாதிப்பு ஏற்படுகிறது. பூச்சிகளின் தாக்கத்தால் தானியங்களின் தரம் பாதிக்கப்பட்டு உண்பதற்கு தகுதியற்றதாக மாறிவிடுகிறது. தானியங்களை அறுவடையில் நன்றாக உலர்த்தி ஈரப்பதம் 8 முதல் 10% இருக்குமாறு செய்து சேமிக்க வேண்டும். தானியங்களை சேமிக்கும் குதிர்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் வாழ்க்கை பருவங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நவீன சேமிப்பு களஞ்சியங்களை உபயோகித்தல், குறிப்பாக உலோக குதிர்கள், சில விவசாயிகளுக்கு தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்ள சிறந்த சாதனமாக விளங்குகிறது. தானிய மூட்டைகளை தரையில் வைக்காது கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்களின் மீது அடுக்க வேண்டும். மூட்டைகள் சுவரை ஒட்டி இல்லாமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்க வேண்டும். தானிய கதிர் அடிக்கும் களங்கள் சேமிப்பு அறைக்கு தள்ளி இருப்பதுடன் எந்தவித தூசும் மாசும் இல்லாமல் இருக்க வேண்டும். தானிய சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் சாக்குப்பைகள் புதியதாக அல்லது பூச்சியற்றதாக இருக்க வேண்டும். பழைய சாக்குப்பைகளை மாலத்தியான் 0.1% கரைசலில் நனைத்து உலர்த்தி பின் உபயோகிக்கலாம். மூட்டைகளின் மீது மாலத்தியான் 0.1% கரைசலை மூட்டை நன்றாக நனையாமல் தானியங்கள் மேல் படாமல் அளவாக தெளித்து வரலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு பரிந்துரை செய்யப்படுகின்ற ஊக்குவிக்கப்பட்ட களிமண்ணை விதைகளுக்கு குறிப்பாக பயிர் வகை பொருட்களுடன் 1.100 என்ற சதவிகிதத்தில் கலந்து வைப்பதால் பூச்சிகள் வராமல் காப்பாற்றலாம். பயிர் வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு முதலியவற்றை வேப்பம் மற்றும் உணவு எண்ணெய்களுடன் கலக்கி வைப்பதன் மூலம் 1.100 என்ற விகிதத்தில் பயிறு வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர வேப்பங்கொட்டை தூளை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் உபயோகித்து பயன்பெறலாம். பூச்சிகளின் தாக்குதல் வந்த பின் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற முறைகளை பின்பற்ற வேண்டும். மூட்டைகள் அடுக்கப்பட்ட சேமிப்பு கிடங்குகளில் பூச்சிகள் இருக்கிறதா என்பதை 15 நாட்களுக்கு 1 முறை கண்காணிக்க வேண்டும். கட்டுப்படுத்த நச்சுவாய்வு பூச்சிக்கொல்லிகளை கிடங்கு முழுவதும் அல்லது கிடங்கில் மூட்டைகள் அடுக்கப்பட்டுள்ள சில பகுதிகளில் தார்பாலின் கொண்டு மூடி நச்சுவாயு செலுத்தலாம். உரைகளிட்டு மூடி பாதுகாத்தல். 3 மாதத்திற்குள் 1 டன் அளவு தானியத்திற்கு கிடங்கின் மூட்டைகள் அடுக்கப்பட்ட சில பகுதிகள் மட்டும் அலுமினியம் பாஸ்பேட் தெளித்தல். சேமிப்பு கிடங்கு முழுவதும் 21 மாத்திரைகள் 28 கன மீட்டர் அளவிற்கு மேலே சொல்லப்பட்ட முறையில் 5 நாட்கள் வரை நச்சு புகை வெளியேறாமல் மூடி வைக்க வேண்டும். இவ்வாறு சிவகங்கை வேளாண் இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தியில் சத்துமிகு தானிய பயிர்களில் விதை பரிசோதனையின் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சுஜாதா அவர்கள் தரும் தகவல்களில் கேட்கலாம்.
1: இந்த தூய விதையானது தேர்வு செய்யப்பட்ட பயிரின் விதை அளவில் பாதிக்கு மேல் முழுமையாக உள்ள விதைகள் தூய விதைகள். அவைகள் பூச்சி மற்றும் பூஞ்சாணங்கள் தாக்குதல் இல்லாமல் இருந்தால் அதுவே தூய விதைகள் ஆகும். பிற பயிர் விதைகள் குறிப்பிட்ட பயிரின் விதை அல்லாத மற்ற பயிர் விதைகள் அனைத்தும் பிற பயிர் விதைகளாக எடுத்துக்கொள்ளப்படும். களை விதைகள் விதை அறுவடையின் போது கலந்துள்ள களைச்செடியின் விதைகள் களை விதைகள் எனப்படுகிறது. பிற குப்பை கூளங்கள் இந்த தூய விதைகள் பிற பயிர் விதைகள் களை விதைகள் இல்லாமல் மற்ற இலை தண்டு வேர்ப்பாகங்கள் சேதமான விதைகள் விதைப்பாகங்கள் கல் மண் தூசி போன்றவை ஆகும். இந்த புற தூய்மை பகுப்பாய்விற்கு பயன்படும் கருவி தூய்மை பகுப்பாய்வு பலகை மற்றும் ஊதுவான். முக்கியமாக சோளம் கம்பு பயிரில் புற தூய்மையானது 98% இருக்க வேண்டும். கேழ்வரகு வரகு திணை சாமை குதிரைவாளி பனிவரகு போன்ற பயிர்களில் புற தூய்மை 97% இருக்க வேண்டும். அடுத்ததாக விதை ஈரப்பதத்தினை கண்டறியும் பரிசோதனை. இந்த விதை ஈரப்பதத்தினை கண்டறிய சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரியுடன் தனியாக 100 கிராம் விதைகளை 300 காஜ் அடர்த்தியுள்ள பாலித்தீன் பைகளில் காற்று புகா வண்ணம் ஒட்டி அனுப்புதல் வேண்டும். ஈரப்பதம் 2 முறைகளில் அளவிடப்படுகிறது. 1 ஈரமானி முறை, அடுத்ததாக வெப்ப அடுப்பு முறை. ஈரமானி முறையில் விதையின் ஈரப்பதத்தை விரைவான முறையில் உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு இந்த ஈரமானி முறை பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட அளவு விதைகளை ஈரமானியின் அறைகளில் இட்டு அழுத்தம் கொடுக்கும்போது விதையின் மின்கடத்தும் அளவினை கொண்டு ஈரப்பதம் அளவிடப்படுகிறது. அடுத்ததாக வெப்ப அடுப்பு முறை. பொடியாக அரைக்கப்பட்ட 5 முதல் 10 கிராம் வரையிலான விதைகளை மூடியுள்ள கண்ணாடி குப்பிகளில் வைத்து அவற்றை 103° சென்டிகிரேட் வெப்பநிலையில் 17 மணி நேரம் அல்லது 130° சென்டிகிரேட் வெப்பநிலையில் 2 மணி நேரம் வைத்து பின்னர் விதையின் எடை இழப்பை நம் சூத்திரம் கொண்டு அளவிடலாம். இந்த விதை சேமிப்பிற்கு பரிந்துரைக்கப்படும் ஈரப்பதமானது இந்த காற்று புகும் பைகளில் கம்பு, சோளம், கேழ்வரகு,

0: வரகு, தினை, சாமை, குதிரைவாளி பயிர்களில் 12% காற்று புகா பயிர்களில் ஈரப்பதம் 8% நாம் சேமிக்க வேண்டும். இது விதை சேமிப்பிற்கு பரிந்துரைக்கப்படும் ஈரப்பதமாகும். அடுத்ததாக விதை முளைப்பு திறன் பரிசோதனை. இந்த விதை முளைப்பு திறன், விதையானது முளைப்பதற்கு சாதகமான தகுந்த சூழ்நிலையில் முளைவிட்டு செழிப்பான தண்டு மற்றும் வேர்பகுதிகளுடன் கூடிய நாற்றுகளாக உருவாகும் தன்மை விதை முளைப்பு திறன். இந்த விதை முளைப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க பயன்படுத்தும் காரணிகள் ஊடகம், தேவையான அளவு வெப்பநிலை, குறிப்பிட்ட நேரம், சூரிய ஒளி மற்றும் சுவாசிக்க தேவையான காற்று போன்ற அனைத்தும் சாதகமான சூழ்நிலை ஆகும். பொதுவாக விதை முளைப்பு திறன் பரிசோதனைக்கு மணல், மண், காகிதம் போன்ற ஊடகங்களையும் தேவையான அளவு தண்ணீரையும் பயன்படுத்துவது வழக்கமாக உள்ளது. ஆற்று வண்டல் மண்ணை அலுமினிய தட்டுகளில் நிரப்பி 50-60% ஈரப்பதத்தில் விதைக்கப்படுகிறது. காகிதத்தை பொறுத்தவரை அதற்கென்று பிரத்யேகமான தயாரிக்கப்பட்ட முளைப்பு தாள்களில் விதைகளானது தாள்களின் மேலோ அல்லது 2 தாள்களுக்கு மத்தியிலோ அல்லது சுருள் முறையிலோ வைத்து பரிசோதிக்கப்படுகிறது. புற தூய்மை பகுப்பாய்வில் பிரிக்கப்பட்ட தூய விதைகள் 400 விதைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை 100 விதைகள் கொண்ட 4 பகுதியாகவோ அல்லது 50 விதைகள் கொண்ட 8 பகுதிகளாகவோ வைத்து முளைப்பு திறன் பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த விதை முளைப்பு பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் அது விதை முளைப்பு கலன் மற்றும் முளைப்பு திறன். இந்த கருவியில் தேவையான அளவு வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் வெளிச்சத்தை கட்டுப்படுத்த அமைப்புகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விதைகளை எண்ணும் பலகை. சோதனை செய்யப்பட வேண்டிய விதைகளை எளிதாக எண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக விதை விதைக்கும் அச்சு பலகை. விதைகளை மணலில் விதைக்கும் போது சீரான இடைவெளியிலும் முறையான ஆழத்திலும் விதைக்க பலகையில் 50 அல்லது 100 ஆணிகள் கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டு மணல் தொட்டியில் அழுத்தும் போது தேவையான எண்ணிக்கையில் அச்சு உருவாக்கப்பட்டு விதைப்பதற்கு ஏதுவாகிறது. இந்த விதை முளைப்பின் பகுப்பாய்வின் போது இந்த வளர்ந்த நாற்றுகள் பல்வேறு வகைப்படுத்தப்படும். அதில் இயல்பான நாற்றுகள், இயல்பற்ற நாற்றுகள், கடின விதைகள், புதிய முளைக்காத விதைகள், இறந்த விதைகள். இந்த நன்கு வளர்ந்த பசுமையான முழுமையான இலை, தண்டு, வேர்பகுதியினை கொண்டவை இயல்பான நாற்றுகள். வளர்ச்சி குறைபாடுடைய வெளிர் நிறமுடைய சுருண்ட வேர் மற்றும் மாறுபட்ட தோற்றமுடைய அடிபட்ட நாற்றுகள் இயல்பற்ற நாற்றுகள். ஆய்வுக்கால இறுதி வரை நீரை உறிஞ்சாமல் முளைக்காமல் கடின உறையுடன் உள்ளவை கடின விதைகள். விதைகள் விதைத்த போது அதே நிலையில் தன்மை மாறாமல் புதிய விதைகள் போல உள்ள முளைக்காத விதைகள் புதிய முளைக்காத விதைகள். அடுத்ததாக நீரை உறிஞ்சி விதை உறை இலகுவாகி முளைக்காமல் அழுகிய நிலையில் உள்ள விதைகள் இறந்த விதைகள். இந்த விதை முளைப்பு திறன் சோதனை முடிவாக இந்த முளைப்பு திறனானது இயல்பான நாற்றுகளின் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. கடின விதை இருப்பின் அவைகளும் இயல்பான நாற்றுகளுடன் சேர்க்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். விதை பரிசோதனை ஆய்வகங்களின் சோதனை செய்யப்பட்ட விதைகள் 1 மாத காலத்திற்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் 1 வருடம் விதை மாதிரிகள் சேமிக்கப்பட்டு பின்னர் அகற்றப்படும்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை சத்துமிகு தானிய பயிர்களில் விதை பரிசோதனையின் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை கல்லூரி விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சுஜாதா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்,
2: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு 1-8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

நேரம் 6:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது இறையருள் பெறும் நேரமாய் பக்தி மாலை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.

0: மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேகா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து

0: மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல், வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆரண்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.

0: எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம்.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
4: சூழியல் பாதிக்கப்படுறதுலையும் காட்டு உயிர்கள் அழியக்கூடிய நிலைமை ஏற்படுறதுலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒன்று சொல்லணும் அப்படின்னா இன்வாசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், ஆக்கிரமிக்கும் அயல்வாழ் உயிரினங்களை சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சில தாவர வகைகளை இங்கே உதாரணத்துக்கு சொல்கிறேன். ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா, சீமைக்கருவேல மரம், நம்ம கண்டிப்பாக இதை பார்த்துருப்போம். இந்த சீமைக்கருவேல மரம் இயற்கையாக தென் அமெரிக்காவை இருப்பிடமாக கொண்டது. இந்த சீமைக்கருவேல மரத்தை விறகுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நம்ம இந்திய மண்ணில் இதை அறிமுகப்படுத்தணும். இது வறண்ட பகுதிகளிலையும் வளரக்கூடிய திறன் பெற்றவை, அதனால் இது நிறைய கிராம மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சு.

0: பெருகி இருக்கும். அந்த அளவுக்கு அது மற்ற தாவரங்களோட போட்டி போட்டு வளர்றதில் ஜெயிக்கக்கூடியது. அதனால் நம்மளுடைய நாட்டு தாவர இனங்கள் நிறைய அழிந்து போகுதுன்னே சொல்லலாம். அதனுடைய நிழலில் மற்ற தாவரங்கள் வளர முடியாது. குறைந்த அளவு நீர் இருந்தாலே போதும், இவை வேகமாக வளரும். இதை அகற்றுவதற்காக அரசு பல நடவடிக்கைகள் எடுத்ததையும் நம்ம செய்தியில் படிச்சிருப்போம். கேரள அரசு இதை 100% அகற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு அதுக்கு சாதகமான ஒரு காலநிலையும் இருந்தது. ஏன்னா அந்த மாநிலத்தில் மலைக்காடுகள் அதிகம் அப்படிங்கிறதுனால அங்கே நிழல் தாங்கி வளரக்கூடிய தாவரங்களும் அதிகமாக இருந்தது. நிழல் தாங்கி வளரக்கூடிய தாவர விதைகளை வச்சு அது சீமைக்கருவேல மரத்தை விட அதிகமான உயரங்களுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் சீமைக்கருவேல மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு காலநிலை நம்ம தமிழகத்தில் கிடையாது. அதனால இதை அறிவியற்பூர்வமாக அணுகி அகற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்குது. நாம் சீமைக்கருவேல மரத்தை முழுவதுமாக வெட்டுவதன் மூலம் மட்டும் அதை அகற்றிட முடியாது. அதனுடைய விதைகள் ஒன்றிரண்டு இருந்தாலே போதும், அது மறுபடியும் முளைச்சி வந்துடும். இதை ஒரு நீண்டகால திட்டமாக செய்து ஒரு 5 வருடம் 10 வருட திட்டமாக திட்டம் தீட்டி இவற்றை அறிவியற்பூர்வமாக அணுகி அகற்ற வேண்டும். அதே போல பேர்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு தாவரம், வாட்டர் ஹயாசியந்த் அப்படிங்கிற ஒரு தாவரத்தையும் சொல்லலாம். வாட்டர் ஹயாசியந்த்ங்கிறது சில இடங்களில் ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் அமலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த பேர்த்தீனியம் தாவரம் வந்து ஒரு விபத்தா இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம். தென் அமெரிக்காவிலிருந்து கோதுமை இறக்குமதி செய்கிறப்போ 1980களில் உள்ள வந்த இந்த விதை நம்ம மண்பூரா பரவி பெருகி கிடக்குது. இப்போ நம்மளுடைய நாட்டு புல் வகைகளுக்கு போட்டியாக வளரக்கூடிய இந்த தாவரம் நம்ம நாட்டு புல் வகைகளை அழித்து நாட்டு புல் வகைகளை உண்ணக்கூடிய தாவர உண்ணிகளை பெரிதாக பாதிக்குதுன்னே சொல்லலாம். இந்த தாவரத்தை தாவர உண்ணிகள் சாப்பிடாததுனால, ஏன்னா இதை சாப்பிட்டா அரிப்பு, சுவாச கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தாவர உண்ணிகளுக்கு ஏற்படும். அதனால தாவர உண்ணிகள் இதை சாப்பிடவும் செய்யாது. அப்போ இந்த தாவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உயிரினங்கள் இல்லாததுனால இது போட்டியில் ஜெயித்து நம்ம நாட்டு புள்ளினங்களை விட அதிகமான அளவில் வளர்ந்துருது. இதே மாதிரி வாட்டர் ஹயாசியந்த், ஆகாயத்தாமரை, இது தென் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு நம்மால் நம் நீர்நிலைகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தாவர வகை. இது அதில் பூக்கக்கூடிய அந்த நீல நிற பூவுக்காகவும் இந்த தாவரத்துடைய தண்டு பகுதிக்குள்ளே நிறைய நார்கள் இருக்கும். இந்த நார்களை நாம் பேப்பர் தாள் ஆலைகளுக்கு, பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இந்த தாவரத்தை அறிமுகப்படுத்தணும். ஆனால் இதுவும் இந்த ரெண்டு நோக்கத்தையும் இது அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீர்நிலைகள் எல்லாத்துலேயும், குளங்கள், ஆறுகள், எல்லா நீர்நிலைகள்லையும் பல்கி பெருகி கிடக்குது. இது அடர்ந்த தாவரமாக இருக்கிறதுனால சூரிய ஒளியை உள்ள அனுமதிக்காது. இதனால் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற தாவர இனங்கள் ஆக்சிஜன் தயாரிக்க முடியாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஆக்சிஜன் தண்ணிக்கு உள்ள குறைய குறைய மற்ற நீர்வாழ் உயிரினங்களும் குறைய தொடங்கும். இது நம்ம ஆகாயத்தாமரையால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னே சொல்லலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். வலம் வர காத்திருக்கிறது இன்னிசை மெட்டுக்களாய் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக அரிது அரிது திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் வலம் வருகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள்.

0: தொடர்வது தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: காஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட

முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரிநாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரிநாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஆந்திரா, பீகார்

0: பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. July 27 முதல் August 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று மா குன்னத்தூர் உதயகிரீஸ்வரர் அஸ்தமனகிரீஸ்வரர் திருக்கோவில்களுக்கு செல்வோமா. இந்த திருக்கோவில் மதுரையிலிருந்து களிமங்கலம் செல்லும் சாலையிலே மா குன்னத்தூர் மலை நிறுத்தம் அருகே அமைந்துள்ளது. இந்த கோவில்கள் விடியற்காலை முதல் மாலை நேரம் வரையில் திறந்திருக்கும். மா குன்னத்தூர் மலையில் ஊராட்சி பகுதியில் உதயகிரீஸ்வரர் அஸ்தமனகிரீஸ்வரர், உதயகிரீஸ்வரர் சூரியன் என்றும் அஸ்தமனகிரீஸ்வரர் சந்திரன் என்றும், ஓங்காரேஸ்வரர் செவ்வாய், பொன்னூர் காவலர் புதன், உலகநாதர் குரு, அஷ்டலக்ஷ்மி சுக்கிரன், வைரவனேஸ்வரர் சனி, திரு நீலகண்டேஸ்வரர் ராகுகேது என 8 கோவில்கள் உள்ளன. இவற்றுள் உதயகிரீஸ்வரர் அஸ்தமரீஸ்வரர் கோவில்கள் மட்டும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஆதியில் குன்றத்தூர் குளக்கில் என்றும் நாட்டிற்குட்பட்ட பிரம்மதேசம் என்னும் கிராமமாக இருந்தது.

0: இன்று இந்த குடவரை கோவில்கள் தமிழக அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. 1908 இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்தபோது குடவரை கோவில்கள் அருகே மலைக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள உலகநாதர் கோவில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், மருந்து குழிகள், சமணப்படுக்கைகள் இருப்பது தெரிய வந்தது. தமிழகத்திலே 100க்கும் மேற்பட்ட குடவரை கோவில்கள் உள்ளன. இவற்றுள் முற்கால பாண்டியர்கள் 30க்கும் மேற்பட்ட கோவில்களை அமைத்துள்ளனர். பிற்கால பாண்டியர்கள் இவற்றை புனரமைத்தனர். இவற்றுள் பரிச்சியூர் அருகே உள்ள மா குன்னத்தூர் மலையில் உள்ள உதயகிரீஸ்வரர் கோவிலும் அஸ்தமனகிரீஸ்வரர் கோவிலும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. இந்த கோவில்களில் மூலவர் சன்னதியில் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக சூரிய பகவான் உதயமாகும்போது உதயகிரீஸ்வரர் மீதும் அஸ்தமனமாகும்போது அஸ்தமனகிரீஸ்வரர் மீதும் சூரியன் தன் கதிர்களால் அர்ச்சித்து வணங்குதல் தனிச்சிறப்பாகும். ஒரு காலத்தில் இம்மலை சுப்பிரமணிய மலை என அழைக்கப்பட்டுள்ளது. இந்த குன்றின் கிழக்கு பக்கத்தில் உதயகிரீஸ்வரரும் மேற்கு புறத்தில் அஸ்தமனகிரீஸ்வரரும் வீற்றிருப்பது காலை மாலை வேளைகளில் சூரியனின் வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதும் நமக்கு அதிசயமாக உள்ளது. கோவிலின் முள்வேலி கம்பியை கடந்து நாம் உள்ளே சென்றால் இந்த குடவரை கோவிலின் அழகு நம் மனத்தை கவரும். மலையை குடைந்து மலை பாறையிலே லிங்கங்களும் ஆவுடையும் நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளன. இதன் உயரம் 3 அடி, விட்டம் 4 அடி. இறைவன் இந்த கோவிலில் உதயகிரீஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளார். கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் புடைப்பு சிற்பங்கள் அழகாக உள்ளது. இந்த கோவிலின் இடப்புறம் விநாயகர் நின்ற கோலத்திலும் உள்ளார். கருவறை எதிரே நந்தி சிலை தரையை பார்த்தபடி உள்ளது. மலையின் மேற்கு புறம் அஸ்தமனகிரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். முன் மண்டபம், கருவறை மண்டபம் என சிவன் இங்கே ஏகாந்தமாக விற்றிருக்கிறார். மலையை கிரிவலமாக சுற்றி வந்து உதயகிரீஸ்வரர் கோவில் அருகே உள்ள மற்றொரு சிவாலயம் இருப்பதை பார்க்கலாம். தாமரை குளத்தை ஒட்டிய இந்த சிவன் கோவிலின் முன்புறம் சப்தகன்னியர் குளத்தை கண்காணித்தவாறு விற்றிருக்கிறார்கள். உலகநாதராய் சிவன் வீற்றிருக்கும் கருவறையின் எதிரே தண்டீஸ்வரர், காலபைரவர், நாகராஜர் ஆகியோர் உள்ளனர். கருவறை உள்ளே முருகன் உள்ளார். இந்த கருவறையின் பின்புறம் சித்தர்கள் இருவரின் ஜீவசமாதிகள் உள்ளன. இந்த பகுதி மக்களின் வீட்டு திருமணங்கள் இந்த கோவிலில் நடைபெறுகின்றன. பிரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. மிக பழமையான இந்த குடவரை கோவில்களை வழிபட்டு நவகிரகங்கள் அருளையும் பெற்று நற்பேறு பெற்று உய்வோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள்.

நேரம் 7:37 9 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்ம என்னென்ன தகவல்கள் கேட்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பேசலாம். பகுதியில் நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம், இதில் ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம்ஸின் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமேதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தெரிந்து கொள்வோம் பகுதியில் காயகற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்காக பகுதியில் ஆரோக்கிய உணவு, இதில் கருப்பு உளுந்தம்பால் மற்றும் கம்பு புட்டு குறித்த செய்முறை தகவல் வழங்குபவர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். மறந்துடாதீங்க நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு நம்ம ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வருகிறது. இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இசை ஜாலமாய் அலைத்தோட மின் இசை மிட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புகழ் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக டாக்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் எதுவும் காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை மணி 11:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் மகப்பேறு மருத்துவர் பி.ஜி. ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜி. கீதா. மறந்துவிடாதீர்கள் இன்று காலை மணி 11:02. மனதில் நின்ற இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை மீண்டும் நாளை காலை மணி 7 கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு

திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இன்னிசை மெட்டுகளுடன் திரைகானம்.

0: நேரம் 8:43 நொடிகள். கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

அவனோ ஃப்ரெண்டும்ப ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப மிஸ் யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்ட ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப பாதி வாழ்க்கை போனுக்குள்ள மீதி

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நல

0: மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: திரைகானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்

டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 8:46 நொடிகள். கேட்டுட்ருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி, மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

இசை ஜாலமாய் அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். திரைகானம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக

இப்ப இல்லை, ஸ்கூலுக்கு போகவும் பிடிக்கலை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியா.

0: மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 8:41:50. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க திருகானம் நிகழ்ச்சியில்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்ளோ யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்றை மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்கு

0: ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரியவர் ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான். முதல்ல வந்து அர்ஜுனன் அப்புறம் அனுமன் ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களாய் வலம் வருகிற திரைகாணம் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக.

0: இதோடு நீங்கள் கேட்டு ரசித்தது ட்ரெட்டம் இட்ஸ் காத்திருக்க நிறமில நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:17 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை இசைத்திட திரைகானம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக சீதுபதி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இன்னிசை மெட்டுகளுடன் திரைகானம் நிகழ்ச்சி.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மையால தலகீழ நடக்கிற கையால இப்போ மெண்டல் ஆகிட்ட அவளால ஆண்டவ போன பொய்யால என்னமோ ஆச்சுட மையால தலகீழ நடக்கிற கையால இப்போ மெண்டல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க இன்னிசை மெட்டுக்கிழாய் திரைகானம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் அன்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்வது திரைகானம். பேரழகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:36. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகாணம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் பற்றிய தகவல்களை வழங்குகிறார் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
0: நேரம் 10:40. ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கச்சலைகளில்.

நேரம் 10:49:30. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம். இசைக்கும் அடுத்த பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை கேட்ட திரைக்காணம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே. அடுத்ததாக முற்பகல் 11:02 கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் பற்றிய தகவல்களை வழங்குகிறார் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடம் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஒன்பது நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கின்றார் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு உலகளாவிய பல பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல முக்கியமா இப்போ அதிகம் இருக்கிறது ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன். இந்த உடல் பருமன் எதுக்காக ஏற்படுது, இதிலிருந்து நம்மளை காத்துக்க முடியுமா, இது பற்றின பல சந்தேகங்களுக்கு விடையளிக்க இன்னைக்கு நிலையத்துக்கு வந்திருக்காங்க மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: உடல் பருமன் அப்படின்னா எப்போ சொல்லுவோம்?
2: உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி அல்லது ஓவர் வெயிட், ரெண்டு டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம எப்போ சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர், ஒரு அளவுகோல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிஎம்ஐ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது உங்களோட வெயிட்டு இன் கேஜி டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், அதுதான் பிஎம்ஐ. இந்த பிஎம்ஐ 25 தான் இருக்கணும். இந்த 25 மேலே இருந்துச்சுனாவே அதை நம்ம ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதை நிறைய கேட்டகரைஸ் பண்ணலாம், டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, அதாவது உங்களோட அந்த பிஎம்ஐ 25 மேலே இருந்தால் டைப் 1, 25 to 30, 30 to 39.9, மோர் தென் 40 இருந்தால் அதை தான் வந்து நம்ம வந்து சிவியர் ஒபிசிட்டின்னு சொல்கிறது.
1: இப்போது உடல் பருமன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் மேடம், இது வந்து எல்லா வயதினரையும் தாக்கக்கூடியதாக இருக்குது, குறிப்பாக குழந்தைகள்ல இருந்து நடுத்தர வயது, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இதுக்குள்ளே வந்துடுறோம். இந்த உடல் பருமன் எதனால் ஏற்படுது டாக்டர்?
2: உடல் பருமன் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, பட் மெயினான 5 reasons, அதாவது மெயினான 5 காரணங்கள் என்னென்னா, உங்களுக்கு அதாவது நம்மளோட இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து மூளை சம்மந்தப்பட்டது. ஸோ நியூரோ எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது அல்லது ட்ரக் இன்டியூஸ், சில மாத்திரைகள் மருந்து சாப்பிட்றதுனாலையும் ஒபிசிட்டி வரும், அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்ற டயட்ரி ஹேபிட்ஸ்னால வர ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் ஜெனட்டிக், நம்ம மரபணுக்கள் கோளாறுனால வர்ற ஒபிசிட்டி, அல்லது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால இந்த ஒபிசிட்டி வரும் உங்களுக்கு.
1: எது ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக குறிக்கப்படுது?
2: ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காமனாக ஒபிசிட்டி ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து மெயினாக வந்து நம்மளோட டயட்ரி, அதாவது மற்ற கண்டிஷன்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி, மற்ற ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு, அது ட்ரக் இன்டியூஸ்டு, மற்ற நியூரோ எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்மியான, அது நமக்கு தெரியும். பட் மெயினாக ரைசிங் இன்சிடென்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் தி டயட்ரி ஹேபிட்ஸ் அண்ட் ரெட்யூஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால, அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனாலையும் நம்மளோட டயட்ரி ஹேபிட்ஸ் தப்பாக போகிறதுனாலையும் தான் லாஸ்ட் 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி இன்டேக்கே அபவுட் 500 kcal வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்ம வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் வந்து த இன்சிடென்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி இஸ் ரைசிங் அண்ட் மோர் தென் 65% ஆஃப் த அடல்ட் பாப்புலேஷன் ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஒபிசிட்டி வேர்ல்டு வைட்.
1: இந்த மாதிரி தான் நம்ம ஒபிசிட்டிக்குள்ளே பையா கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்கிறோம். எந்த ஸ்டேஜில் இதை தடுக்க முடியும் டாக்டர்?
2: இதை வந்து தடுக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டி இஸ் ரைசிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே வந்து முதல்ல இருந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டியோட ரேஷியோ நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈவன் த பர்த் ஆஃப் த சைல்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே இன்ட்ரா யூட்ரைன், அதை கர்ப்ப காலத்திலேயே வந்து கர்ப்பிணி பெண்கள் நிறைய ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் அடுத்த சந்ததியினரை நம்ம இந்த ஒபிசிட்டியிலேருந்தே நல்லா காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இப்போ நிறைய வந்து அரசு மகப்பேறு மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை தனியார் மருத்துவமனைகளாகட்டும், நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்டினேட்டல் கிளாஸஸ்லாம் நடக்கிறாங்க, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ வெயிட் இருந்தால் நீங்கள் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகணும், உங்களோட பிஎம்ஐயை பேஸ் பண்ணி, உங்களோட பிஎம்ஐ வந்து நான் சொன்ன மாதிரி 25 இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 to 12 kg ஆஃப் வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னென்சி ஆயிடலாம். பட் அதே உங்களோட பிஎம்ஐ மோர் தென் 40 இருந்துச்சுன்னா உங்களோட அலோட் வெயிட் கெயின் வந்து 6 to 8 kgs தான் நீங்கள் வெயிட் கெயின் ஆகணும். ஸோ கர்ப்பிணி பெண் எங்கள் கையில் தான் இருக்குது நம்மளோட அடுத்த சந்ததியினரை ஒபிசிட்டியிலேருந்து காப்பாற்றுறது. ஸோ அவங்களோட டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சிப்ஸை சாப்பிட்டுட்டு, ஒரு கையில் சாக்லேட் சாப்பிட்டுட்டு, அந்த கூல் ட்ரிங்க்ஸை வச்சுக்கிட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02.

0: வைக்கிறப்பெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த குழந்தையோட நாட் ஓன்லி ஒபிசிட்டி, அதோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையுமே வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். மதரோட அந்த ஒபிசிட்டி, மதர் ஒபீஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட குளுக்கோஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆயிருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து கூடுனா உங்கள் இன்சுலின் மட்டும் வேஸ்ட் ஆகாது, அந்த குழந்தை வந்து அதோட இன்சுலினை செக்ரீட் பண்ணி மதரோட குளுக்கோஸை வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட இன்சுலின் உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே வேஸ்ட் ஆனால் தான், குழந்தையிலேயே டயபெட்டிஸோட பிறக்கிற குழந்தைங்கள்லாம் இப்போ பார்த்துருக்கீங்க நீங்கள் நிறைய இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸில், அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் ஹேஸ் டு பி டுவர்ட்ஸ் த ஆன்டிநேட்டல் மதர்ஸ். கர்ப்பிணி பெண்களுக்கு தான் நம்ம வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணால் தான் நம்மளோட சைல்டுஹுட் ஒபிசிட்டி அல்லது அந்த சைல்டுஹுட் டயபெட்டிஸ் மெலிட்டஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
1: அந்த குழந்தைகளுக்கு எப்படி டாக்டர் அது மாறுது?
0: சரி, ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 12% தான் பாடி வெயிட் இருக்கும் பிறக்கும்போது, ரொம்ப ஒரு 3 kg. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று, அந்த நிறைய வெயிட் இருக்க குழந்தைங்க யாருக்கு பிறக்குவாங்க அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கர்ப்ப காலத்தில் சக்கரை வியாதி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மதர்ஸுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் 4 kg 4 kg மேலெல்லாம் இருப்பாங்க, த மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். இன்னொன்று, ஆல்ரெடி குண்டான அப்பா அம்மா இருந்தாங்கன்னா, ரெண்டு பேரண்ட்ஸுமே ஓவர் வெயிட் அல்லது ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா 80% ஆஃப் த குழந்தைங்க வந்து ஒபிசிட்டியாக தான் இருப்பாங்க. ஒரு பேரண்ட் மட்டும் ஒபீஸாக இருந்தாங்கன்னா அதோட ஃப்ரீக்குவென்சி வந்து இட் வில் பி கம்மிங் அப், வில் பி ரெடியூஸ் டு 10%. அந்த மாதிரி நார்மல், மற்றபடி இல்லாமல் நார்மலாக குழந்தைங்க பிறக்கும்போது 12% தான் ஃபேட் இருக்கும். ஆனால் விதின் த ஃபர்ஸ்ட் இயர், அந்த பார்த்துருப்பீங்கல்ல அந்த குழந்தைங்கெல்லாம் மொதல் ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாயிருவாங்க, சப்பியாக இருப்பாங்க, ஒரு 25% அது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ள அந்த ஃபேட்டோட பர்சன்டேஜ் வந்து 50% ரெடியூஸ் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, த சைல்டு ஹேஸ் டு பி ஃபிசிக்கலி மோர் ஆக்டிவ், ஆக்டிவாக இருக்க இருக்க தான் அந்த ஃபேட்டோட ரேஷியோ வில் பி ரெடியூஸ் டு 50%. த க்ரோத் வந்து நல்லா இருக்கும். கர்ப்ப காலத்தில் மட்டும் கிடையாது, ஏர்லியாக நம்ம பிறந்தோன்னு அந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் என்ன சாப்பாடு குழந்தைக்கு கொடுக்குறீங்க, வாட் இஸ் யுவர் டயட்ரி ஹேபிட், தேட் டிட்டர்மின்ஸ் த obesity and overweight in the children. So அந்த ஒரு வயசில் நம்ம கொடுக்குற ஹேபிட்ஸு, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்லி சைல்டுஹுட்டில் நீங்கள் ஒபிசிட்டியை குறைக்கணும் அப்படின்னா உங்களோட குழந்தைக்கு முதல்ல இருந்தே ப்ராப்பராக ஃபுட் ஹேபிட்ஸ் அடாப்ட் பண்ணணும். அதை விட முக்கியம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம குழந்தைங்களில் நல்ல எவ்வளோக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணோம்னா நாட் ஓன்லி யூ கேன் பிரிங் டவுன் த ஒபிசிட்டி, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெளியே நாடுலலாம் பார்த்திங்கன்னா, ஜப்பான் சைனா அதிலலாம் பார்த்திங்கன்னா they are having a more program, அதாவது நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து குழந்தைங்களை எப்படி ஆக்டிவாக வச்சுருக்குது அப்படின்னு 6 months ஆஃப் ஏஜ்லேருந்தே வந்து தே ஆர் ட்ரைனிங் ஆல் த சில்ட்ரன். ஸோ நம்ம தான் வந்து விளையாட போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுலாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே பண்ணக்கூடாது. ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்டு ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டியை நம்ம நில்லாவே கொண்டு வந்துடலாம்.
1: இப்போ டாக்டர் ஒரு இது கேள்விப்படுறோம், அதாவது தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்க, சரிவர குடிக்காத குழந்தைகள் இந்த ஒபிசிட்டிக்கு ஆளாகிறாங்களா?
0: ஒரு ஸ்டடி இருக்குது, தாய்ப்பால் வந்து நாட் ஓன்லி ஒபிசிட்டி, தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒபிசிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற நமக்கு எல்லாமே தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ், அதில் ஒன்று வந்து இந்த ஒபிசிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணும்.
1: இப்போ சொன்னீங்க உணவு பழக்கம் அடிப்படையாக இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் 1 இயரில் வந்து குழந்தைகளை எப்படி கொண்டு வருமோ அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்க வந்து குழந்தைகள் குண்டாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு
0: அதுதான் சொல்கிறேன்,
1: அதிகப்படியான உணவுகளை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த ஃபுட் ஹேபிட் அந்த குழந்தைக்கு அந்த வயிறு வந்து பெருசாகி அதை வளர்த்துறோம் நம்ம, அப்போ அப்படியே போகிறது அதுவும் ஒரு காரணமா டாக்டர்?
0: ஆமாம், அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்லாம் சயின்டிஃபிக்காக, விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் குண்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ, அதாவது உங்கள் வெயிட் பார்ப்பாங்க, உங்கள் ஹைட் பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்து முக்கியமாக பார்க்குறது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் உங்களோட இடுப்பு அளவு, சுற்றளவை வந்து ஒரு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா அது வந்து அடல்ட் ஃபீமேல்ஸ்க்கு 88 cm தான் இருக்கணும். அப்படின்னா பார்த்துக்கங்க எவ்வளோ வந்து நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சின்னதாக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற அந்த வயிறு தொப்பை சொல்லுவோம் இல்லையா, அந்த விசரல் ஃபேட், விசரல் ஒபிசிட்டி.

அது இருந்துச்சுனாவே இட் இஸ் அ இண்டிகேட்டர், இட் இஸ் அ மார்க்கர். நீ உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். என்னென்ன ப்ராப்ளம் முக்கியமாக வரும் அப்படின்னா டயபெட்டிஸ், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன், டைரக்ட்லி நீங்கள் எவ்வளோ குண்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ பிபி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இந்த உடல் பருமனான குழந்தைங்களில் அடல்ட் ஒபிசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல், அதாவது லிப்பிடில் மெட்டபாலிசமே வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றது ரொம்ப கூட இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாயிரும். ஸோ இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் அப்படின்னா அது போய் உங்களோட ரத்த குழாயில் டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகி அப்படி ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில், கொரோனரி ஆர்ட்ரிஸில் டெபாசிட் ஆனால் தான் நமக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் நிறைய அந்த பேஷண்ட்ஸ்க்கு வரும். இதே கொலஸ்ட்ரால் உங்களோட பிரெயினுக்கு போகிற பிளட் வெசலில் இதாச்சுன்னா அதுதான் நம்ம சொல்ற செரிபிரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட், ஸ்ட்ரோக் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓல்டு ஏஜ்ல வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்ப இந்த குண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி உங்களோட ஹார்ட் பிரெயின் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, உங்களோட மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து அதிகமான பேஷண்ட் வந்து இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம், தூங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா குரட்டை விடுவாங்க, அப்படி இருந்தால் உங்களோட லங் ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இந்த பகல்லலாம் அதிகமாக தூக்கம் வருது அப்படின்னீங்கன்னாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் போடுறீங்கன்னு அர்த்தம், உங்களோட குளுக்கோஸ் மாறுதுன்னு அர்த்தம், உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும், இல்லை யூ ஹாவ் டு மாடிஃபை யுவர் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு அவங்களோட மூளை காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லா வந்து பிளான் பண்ணுறது, அந்த நல்ல யோசிக்கிற தன்மை இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஈவன் தே வில் பி ஹேவிங் த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ், நிறைய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இவ்வளவு ப்ராப்ளத்தையும் நம்மளோட ஹோல் லைஃப் ஸ்டைலையுமே அஃபெக்ட் பண்ணுறது இந்த ஒபிசிட்டி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணித்தான் ஆகணும்.

0: நாம கேட்டுட்டு இருக்குது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இப்போ டாக்டர், பாரம்பரியமா வந்து இந்த ஒபிசிட்டி வருது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருக்கா டாக்டர்?
1: அதான் நான் சொன்னேன்ல, பாரம்பரியமாக இட்ஸ் அ ஜெனட்டிக் காசஸ், கொஞ்சம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஃபேமிலியில் ரன் ஆகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி, அதனால தான் சொன்னோம் நாங்கள் வந்து எப்போ பிடிக்கணும் நம்மளை நம்ம அப்படின்னா, அந்த ஈவன் அந்த பேரண்ட்ஸை நம்ம பார்க்கும்போதே, இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னாவே, நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாறணும்னா வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஆல் அவர் மெஷர்ஸ் வித் த ப்ரெக்னென்ட் மதர்ஸ். ஸோ உள்ளே வர்றாங்க, அந்த பேஷண்ட் பார்த்தோன்னே நம்ம குண்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்துருவோம். ஏன்னா குண்டா இருக்க பேஷண்ட்டுக்கு கர்ப்ப காலத்திலேயே நிறைய ப்ராப்ளம் வரும், ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிற பிபி அதிகமாகும், அல்லது டயபெட்டிஸ் வரும். ஸோ இல்லை குண்டா இருக்கிறதுனால வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம், அதாவது கர்ப்ப காலத்தில் அந்த டெலிவரி அப்போ வர்ற பிரச்சனைகள்லாம் வரும். ப்ளஸ் இவங்களுக்கு பிறக்க போகிற பேபியும் நமக்கு தெரியும், தே வில் பி அ மேக்ரோசோமிக் பேபி. ஸோ நாங்கள் அவங்கள ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வச்சுருவோம், வச்சு அவங்கள ப்ராப்பராக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம அவங்கள டெலிவரிக்கு அப்புறம் வீ கேன் மோட்டிவேட் ஃபார் தி வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் வித் அ ப்ராப்பர் டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்து வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்க்கு மோட்டிவேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அவங்கள அதிகமாக வெயிட் கெயின் பண்ண விடாமல் ப்ரெக்னென்சி பீரியட்லேயுமே ப்ராப்பராக டயட்ரி சார்ட்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வராமல் ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக டேர்ம் பேபியை டெலிவரி பண்ணி, டெலிவரி பண்ணதுக்கப்புறமும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள எஜுகேட் பண்ணணும் டு ப்ரிவெண்ட். ஈவன் தோ ஜெனட்டிக்காக இருந்தாலும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வில் ஆல்சோ பி ஃபேக்டர். ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.
0: இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அப்படியே டீனேஜை தொடுறாங்க, அந்த பருவத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும்?
1: ஒபிசிட்டி, அந்த டீனேஜ் டைமில் ஒபிசிட்டி இருக்க குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் அவங்களுக்கு. இப்போ நிறைய கேள்விப்படுவீங்க, பிசிஓடி பிசிஓடி பிசிஓடி, அந்த பிசிஓடி பேஷண்ட் எல்லாமே வந்து மோர் தென் 90% ஆஃப் த ஒபீஸ் சில்ட்ரன் வில் பி ஹேவிங் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். ஏன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸுங்கிறதே இட்ஸ் அ ஜெனட்டிக் என்விரான்மெண்டல் ஹார்மோனல் ப்ராப்ளம், அதாவது ஜெனட்டிக்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பட் அவங்களோட என்விரான்மெண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, படிச்சுக்கிட்டே இருக்கிறது, ப்ளஸ் ஹார்மோன்ஸ். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன், அந்த எல்ஹெச்ன்ற ஹார்மோன் வந்து ஜெனட்டிக்கலாகவே வந்து கொஞ்சம் நிறைய செக்ரீட் ஆகும். ஆண்ட்ரோஜன்ற ஹார்மோன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னு, இந்த ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிமியா, இந்த ஆண்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இன்சுலினை போய் செல்லுக்குள்ளே போகக்கூடாது, போய்

0: ஆக்ட் பண்ண விடாது. ஏன்னா இன்சுலின் போய் செல்குள்ளே போகணும்னா அதுக்கு ஒரு ரிசெப்டார் வேணும். அதுக்கு தான் நிறைய ரிசெப்டார் சொல்லுவாங்க, முக்கியமாக அந்த GLUT4 ரிசெப்டார் வேணும். இந்த ஆண்ட்ரஜன் போய் என்ன பண்ணுன்னா இந்த இன்சுலினை செல்லுக்குள்ளேயே போய் ஆக்ட் பண்ண விடாது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்சுலினிமியா, அவங்களோட இன்சுலின் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் இன்சுலினிமியா என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் பிளட் வெசலை தாக்கும், உங்களோட ஹார்ட்டை பாதிக்கும், உங்களோட கிட்னியை பாதிக்கும், உங்கள் லிவரை போய் பாதிக்கும். ஸோ லிவர் இஸ் அ பிளேஸ் வேர் நமக்கு லிப்பிட் மெட்டபாலிசம், நம்மளோட கொலஸ்ட்ரால் எல்லாம் மெட்டபாலிசம் ஆகிற இடம் வந்து லிவர் தான். ஸோ அங்கே போய் அந்த அப்போ ஆட்டோமேட்டிக்காக கெட்ட கொலஸ்ட்ரால் நிறைய வரும், நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அது போய் நம்மளோட பிளட் வெசல்ஸ் ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கும் இந்த ஹைப்பர் இன்சுலினிமியால். ஸோ இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் போய் டெபாசிட் ஆகி தான் அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வரும். ஸோ டீனேஜில் தே வில் பி ஹேவிங் மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ், ஏன்னா அந்த நம்மளோட கருமுட்டை வளர்ச்சி வந்து வில் பி பியூர்லி டிபெண்ட் ஆன் ஹார்மோன்ஸ். உங்களோட ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மாதத்துக்கு ஒரு 15 கருமுட்டை வெளியே வரப்பாக்கும் ஒவ்வொரு ஓவரியிலிருந்தும். ஆனால் ஒரே ஒரு கருமுட்டை தான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வெடிக்கணும். ஸோ இந்த கருமுட்டையோட வளர்ச்சி வேறு எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, உங்களோட ஹார்மோன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கேருந்து செக்ரீட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து கொலஸ்ட்ரால். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு ஹார்மோன்ஸ் தப்பு தப்பாக தான் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த அந்த கருமுட்டை ஒழுங்காக வளராமல் வெடிக்காமல் அப்படியே குட்டி குட்டியாக எல்லாம் அப்படியே நின்று போயிடும். அதுக்கு பேர் தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் சொல்கிறோம். ஸோ பிசிஓடி இருந்தால் ஒபிஸாக இருப்பாங்க, ஒபிஸாக இருந்தால் பிசிஓடி ஆயிடுவாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே ட்ரீட்மெண்ட், நீங்கள் டயட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நீங்கள் எக்ஸசைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நான் சொன்ன அந்த GLUT4 ரிசெப்டார்ஸ் வில் பி ஆக்டிவ்
1: நம்மளால இயன்ற அளவு செஞ்சுட்டே இருக்கணும்ன்றீங்க. பெண்களை பொறுத்தவரை பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஆண் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் டாக்டர்?
0: அவங்களுக்கு தான், ஆண் குழந்தைங்களுக்கு வந்து தே வில் பி ஸ்பெர்மடோஜெனிசிஸ், அதாவது இந்த விந்தணு உற்பத்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை இல்லாத இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து மேல் ஃபேக்டர். அந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ், உங்களோட விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மடோஜெனிசிஸ். அதே மாதிரி தான் கேர்ள்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் பாய்ஸ்லையும் வந்து இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் ஹார்மோன்ஸ். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ ஸ்பெர்மடோஜெனிசிஸ் வில் பி அஃபெக்டட் மோஸ்ட் இன்ஃபர்டைல் மென், அதாவது இந்த விந்தணுக்கள் குறைபாடு இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்குமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்டு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்ம கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தா தான் தே வில் இம்ப்ரூவ்.
1: அப்போ நம்மளை நாமே சரி பண்ணிக்க முடியும், ஒரு வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு, அதை நம்ம சரி வர
0: கண்டிப்பாக.
1: பொதுவாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னாலே ஆண் பெண் ரெண்டு பேருமே இதுக்குள்ளே வந்துடுறாங்களா டாக்டர்?
0: ஆமாம், அதனால தான் அதுக்கு பேரே ஹார்மோன் சொல்கிறாங்க. நம்மளோட ஹோல் இட்ஸ் நம்ம ஹியூமன் பாடி இஸ் எ வெரி பிக்கஸ்ட் கெமிக்கல் ஃபேக்ட்ரி இந்த பிளானட் வந்து நம்மளோட பாடி தான். ஸோ அதனால தான் உங்களோட கெமிஸ்ட்ரியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் யூ வில் பி அ ஹெல்த்தி இண்டிவிஜுவல். ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம்.
1: இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பேசிக் வந்து ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் போகிறோம். அப்போ சரிவிகித உணவு அப்படின்னா ஒரு சின்ன சார்ட் எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர்.
0: ஸோ அது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கட்டும், ஃபுட் கார்ப்பரேஷனாகவே நிறைய வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறதுனா, இப்போ பேஷண்ட் இஸ் அ ஒபீஸ், அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் குறைச்சிக்கணும், சுகர் கண்டென்ட்டை குறைச்சிக்கணும். டைப்ஸ் ஆஃப் டயட் சொல்லலாம், இந்த மெடிட்டரேனியன் டயட்டு, அப்புறம் நிறைய லோ சுகர் ஹை ஃபேட் டயட்டு, கீட்டோஜெனிக். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு டயட்லாம் கொஞ்சம் காமனாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல,
1: பேலியோ
0: டயட் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம இதுக்கு எல்லாத்தையும் விட நம்ம வந்து நார்மலாக நம்மளோட ஃபுட் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட பிளேட்டில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கணும், 1/4 உங்கள் பிளேட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளேட்டை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு குவார்ட்டரில் மட்டும்தான்

0: கார்போஹைட்ரேட் இருக்கணும். மீதி குவார்டரில் உங்களோட ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ்னால் நம்மளோட பருப்பு, நான்வெஜிடேரியன்ஸ்னால் சிக்கன் அந்த ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கணும். மீதி ஹாஃப் ஆஃப் த பிளேட் வந்து உங்களுக்கு இட் ஃபுல் பி ஃபில்டு வித் உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கீரை, காய், ஸ்ப்ரவுட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இவ்வளோ தான். உங்களோட பிளேட்டை நீங்கள் கவனமாக பாருங்கள், கான்ஷியஸாக சாப்பிடணும். யோகிக்கு நம்ம நிறைய இப்போ ஆசிரமம் போனாலோ இல்லை நிறைய யோக கலாச்சாரத்தில் இல்லை பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி உட்காடுறீங்க, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, அதை தான் இப்போ நம்ம ரீசெண்டாக சயின்டிஃபிக்காக நம்ம வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங், மைண்ட்ஃபுல் டயட். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது, அமைதியாக சாப்பிடணும். நீங்கள் டிவியை பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டே தான் இருப்பீங்க. பிளேட்டை வச்சு டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, நீ படிச்சுக்கிட்டே சாப்பிட்றது, யாருக்கிட்டையாவது பேசிகிட்டே சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து உங்களை அறியாமையே நீங்கள் நிறைய சாப்பாடு உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சாப்பிடும்போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, முக்கியமாக டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, இது பண்ணாமல் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நீங்கள் எப்படி சாப்பிட்றோம், நம்ம சாப்பாடை வந்து ஒரு அதனால தான் கடவுள் மாதிரி நினச்சி சாப்பிடணும். எவ்வளோ நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மட்டும் நினைக்கிறது மட்டும் கிடையாது, ஹவு டு ஈட் அப்படின்றதும் இட்ஸ் அ சயின்டிஃபிக். நம்ம சொல்லுவாங்க நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு. அது ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹாஃப் ஆஃப் த டைஜஷன் வந்து உங்களோட வாயிலையே நடந்துடணும். ஏன்னா கடவுள் நமக்கு அழகான மூணு சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம், சுரப்பிகள்னு சொல்லுவோம், நம்மளோட உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குங்க இல்லைங்களா, அது மூணு இருக்குது நமக்கு. அந்த மூணு வந்து நமக்கு நம்மளோட வாயை சுற்றி தான் படைச்சிருக்காரு கடவுள். ஸோ நீங்கள் நல்ல மென்று சுவையும் போது இங்கே இருந்து தான் அந்த சலைவரி கிளான்ஸ்லேருந்து நமக்கு இந்த நம்மளோட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய என்சைம்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். ஸோ முக்காவாசியான டைஜஷன் உங்களோட வாயிலேயே நடந்துடும். நீங்கள் அந்த சாப்பாடு உங்கள் வயிற்றுக்கு போகும்போது யுவர் ஸ்டமக் வில் பி வெரி ஹாப்பி, அமைதியாக எந்த விதமான ஆசிட் செக்ரேஷனும் இல்லை, இல்லாமல் நார்மலாக டைஜஷன்ஸ் நல்லா நடந்து அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கும். இது இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுனால தான் வி ஆர் மோர் டுவர்ட்ஸ் அல்சர் ப்ராப்ளம் வருது. த கேன்சர் ஆர் ஆல் ப்ரீடிஸ்போசிங் பிகாஸ் ஆஃப் யுவர் டயட்ரி ஹேபிட்ஸ் அண்ட் ஹவு வி ஆர் ஈட்டிங்.
1: இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர், ஒபிசிட்டிக்கான ஒரு பேஸா அப்படின்னு நம்ம சொல்லும்போது தைராய்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக சொல்கிறோம். தைராய்டுக்கும் இந்த உடல் பருமனுக்கும் என்ன தொடர்பு டாக்டர்?
0: அதான் தைராய்டுங்கிறது இட்ஸ் அ ஹார்மோன். ஸோ அது வந்து நம்ம தைராய்டு கிளாண்ட், நம்ம கழுத்து பகுதியில் இருக்க தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து அந்த குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ 4வது மாதத்துலேயே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எப்படி இன்சுலின் வயசானால் குறையுதோ அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு குறைஞ்சிரும். ஸோ இந்த தைராய்டு வந்து இன்சுலின் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தைராய்டு இஸ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுவர் லிப்பிட் மெட்டபாலிசம். ஸோ உங்களோட கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசமில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால் இந்த தைராய்டு கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாக இருப்பாங்க, கொலஸ்ட்ரால்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ தைராய்டு லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் நம்ம ஒரு வெயிட் போடுறோம் அப்படின்னாவே நம்மளை டாக்டரு தைராய்டு பாருங்கள், சுகர் பாருங்கள், அவங்களோட HbA1c பாருங்கள், லிப்பிட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்.
1: இப்போ திருமணமான பெண்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னீங்க டாக்டர், இந்த கரு உருவாகிறதுல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு, மறுபடியும் கூட அதை சொல்லுங்களேன் டாக்டர்.
0: நாட் ஓன்லி கரு உருவாகிறதுல மட்டும் இல்லை, அதாவது திருமணமான பெண்கள் அதாவது குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கு அவங்க சப்போஸ் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டை குறைக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா கருமுட்டை கரெக்டாக வளரணும், வெடிக்கணும். அந்த வெடிக்கிற கருமுட்டை 24 மணி நேரம் மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். ஸோ இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கருமுட்டை அந்த கரு குழாக்குள்ளே போகணும், போய் விந்தனு கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய வீரியமுள்ள ஒரு செல்லாக மாறணும். அந்த ஒரு செல்லு 108 செல்லாக அந்த டியூபுக்குள்ளே மாறி அதுக்கப்புறம் அது யூட்ரஸ்குள்ளே வந்து புதையணும். அதுக்கு நிறைய ஜெனட்டிக் 242 ஜீன் மேட்ச் ஆனால் தான் அந்த கரு புதையும். ஸோ இது இப்படி தான் நமக்கு ப்ரெக்னென்சி வரும். ஸோ நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா உங்களோட இந்த கருமுட்டையோட வளர்ச்சி பாதிக்கப்படும், கருமுட்டையை வெடிக்கிறது பாதிக்கப்படும், பிளஸ் இம்ப்ளான்டேஷன், அதாவது இந்த கரு போய் புதையிறது இருக்குங்களா, அந்த ஜீன் ஈவன் ஜீன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து மாறிடும்.

ஸோ இம்ப்ளான்டேஷனுமே வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால குழந்தையின்மை நிறைய வந்து ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க. சப்போஸ் அவங்க கன்சீவ் ஆனாலும் ரேட் ஆஃப் மிஸ்கேரேஜ் அபார்ஷன்ஸ் ரேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே அவங்க ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் மோர் ப்ரோன், அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய பிபி பிரச்சனை, ஹைப்பர் டென்ஷன், ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய சக்கரவியாதி, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இதெல்லாம் வந்து வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு.

0: நார்மலா இருக்க லேடிஸ் கூட பாத்தீங்கன்னா பிரசவ காலத்துக்கு பின்னாடி உடல் பருமன் ஆயிடுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து அதிகமா குழந்தைக்காக சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த கர்ப்ப காலத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல இந்த வெயிட்டை எங்களால குறைக்கவே முடியல அப்படின்ற ஒரு தாட் வச்சுக்கிறாங்களா, அதுல இருந்து அவங்க வெளியில வர முடியுமா?
1: கண்டிப்பா. அதாவது நேச்சர் வந்து எப்பயுமே தப்பு பண்ணாது, சயின்ஸ் எப்பயுமே தப்பு பண்ணாது. ஸோ 6 weeks தான் உங்களோட போஸ்ட்மார்ட்டம் பீரியட், அதாவது 45 days உங்களோட பாடி நார்மலுக்கு வந்துடும். நீங்கள் ப்ரெக்னன்சின்றதே ஒரு ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ், நம்ம ஹோல் பாடியே மாறும். ஆனால் அந்த மாறுதல் எல்லாமே, இந்த சேஞ்சஸ் எல்லாமே 45 days நீங்கள் நார்மல் வந்துடுவீங்க போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் அதனால தான் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ்னே நிறைய நீங்கள் பார்ப்பீங்க இப்போலாம். அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் எப்படி ஆக்டிவாக இருக்கணும், எப்படி உங்களோட ஈவன் சிசேரியன் பண்ண பேஷண்ட்டையுமே நாங்கள் 1 weekly வி லாஸ் த பேஷண்ட் டு ஸ்டார்ட் த போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ். எந்திரிக்கணும், முந்தி மாதிரிலாம் அப்படியே படுத்துக்கிட்டேலாம் இருக்கணுன்றா சொல்கிறதில்ல. நெக்ஸ்ட் டேயே பேஷண்ட் வந்து ஆம்புலன்ட் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 to 5 days வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எந்திரிக்கணும், நடக்கணும், நார்மலாக இருக்கணும், பேபியை தூக்கணும், பேபி அவங்களே ஹேண்டில் பண்ணணும். டயட் வந்து லாக்டேஷனுக்காக எடுக்கலாம், பட் அதுக்குமே இத்தனை கேலரிஸ் தான் லாக்டேஷன் அப்போ கூட எடுக்கணும். நம்ம மெயின் காரணம் நம்ம தான். தேவையில்லாத நிறைய சாப்பாடு அந்த அம்மா கொடுத்து கொடுத்து நகரவே விடாமல் பார்க்கறதுனால தான் அவங்க வெயிட் போட்டுடுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத தான் மெயினான ரீசன் ஃபார் தி ஆஃப்டர் டெலிவரி. போஸ்ட் நேட்டலாக மதர்ஸ் வெயிட் போடுறதுக்கு ரீசன் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஓவர் ஈட்டிங். ப்ரெக்னன்சின்றதே இட்ஸ் எ ரிஸ்க். நம்மளோட ஹோல் ஃபிசியாலஜி, ஹார்ட் எல்லாமே மாறி திருப்பி அது நார்மலாக வந்துட்டு திருப்பி அதை ஸ்ட்ரெயினில் போட்டோம்னா இட் வில் பி ஹேவிங் எ பேட் எஃபெக்ட் தான். ஸோ அதனால தான் இப்போ ஒரு குழந்தைக்கும் நெக்ஸ்ட் குழந்தைக்கும் ப்ராப்பராக இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்கிறது. ப்ளஸ் இந்த குழந்தையை நம்ம கவனிக்கணும்ல.
0: இப்போ டாக்டர், இப்படி ஒரு இது இப்போ வந்துட்டு டாக்டர், அதாவது இந்த கொஸ்டினை மாற்றி கேட்கலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்துருது, அடுத்த குழந்தைக்கு அவங்க வந்து ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. டாக்டரை போய் அவங்க கன்சல்ட் பண்ணும்போது அவங்களது ஓவர் வெயிட்டு அந்த உடல் பருமனால தான் அவங்க வந்து வர்றாங்கன்னு சொல்றாங்க.
1: ஆமா, நீங்க டெலிவரி ஆனோன்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு சீக்கிரமாவே நீங்க ரிவர்ட் ஆயிரணும். உங்களோட வெயிட்டை நீங்க நார்மலா மெயின்டைன் பண்ணணும். வெயிட் கூடுனாவே உங்களுக்கு ஈவன் 5 to 10% ஆஃப் த வெயிட் உங்களுக்கு மாறினாலுமே உங்களோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து 30 years நீங்கள் கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகணும். உங்களோட ஃபேமிலியை வந்து 35 years நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா 35 years மேலே போனால் ஏஜ் ஜாஸ்தியானாவே கருமுட்டையெல்லாம் வந்து அளவு குறைஞ்சிரும். ப்ளஸ் கருமுட்டை வந்து நிறைய மரபணுக்கள் ப்ராப்ளம்லாம் வர்றதுனால 35 years உங்களோட ஃபேமிலியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி ஷுட் பி விதின் 30 years, 35 years செகண்ட் பேபி டெலிவரி ஆயிடணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும்.
0: பெண்கள் இந்த உடல் பருமன்ல இருந்து வெளியில வரவே முடியாதா? எப்படி வரணும்?
1: வெளியே வரணும்னா ஆல்ரெடி குண்டா இருக்கவங்க எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, நாங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டயட்டை கண்ட்ரோல் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி 45 minutes ஆகுது அவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். 5 days மீதி இருக்க 2 days மற்ற கார்டியாக் ஆக்டிவிட்டி மாடரேட். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்கும், அதில் கூட நான் சொல்கிறது ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா, தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்நார்மல் GTT எதுவும் இருக்கா, டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா, ஹைப்பர்டென்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்லாம், ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏதாவது நம்ம ஒபிசிட்டியை இன்டியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எதுவும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ நார்மல் வெயிட். நீங்கள் வந்து எவ்வளோ இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைசி, இந்த டிப்ரெஷன் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க,
0: மன அழுத்தமானவங்க.
1: மன அழுத்தம் வந்து அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து வெயிட்டை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம். டிப்ரெஷன்லாம் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ மார்க்கர் ஃபார் ஒபிசிட்டி. ஸோ டிப்ரெஸ், அதனால நீங்கள் உங்களோட மருத்துவரை கண்டிப்பாக இது பண்ணிக்கணும்.

0: திருப்பி திருப்பி சொல்கிறது அதான், டயட்டு, எக்ஸசைஸு, மைண்டை ஹாப்பியாக வச்சுட்டு மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்கள் வெயிட்டை குறைக்க முடியும். நீங்கள் வெயிட்டை குறைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, டாக்டர் கையிலலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணியும் எதுவுமே பண்ணலை, முடியவே இல்லைனா தான் டாக்டர் வந்து ஒபிசிட்டிக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் போடுவாங்க. ரொம்ப ஒபீஸாக இருக்க பேஷண்ட்டுக்கு தான் நம்ம அந்த பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்கிற மாதிரி சர்ஜரி எல்லாம், அந்த 100 கிலோவுக்கு மேலே 120 கிலோவுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பேரியாட்ரிக் சர்ஜரிலாம் இப்போ நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணி எல்லாமே பேஷண்ட்ஸ் மோர் தென் 30 kg 40 kgலாம் ரெடியூஸ் பண்ண முடியும்.
1: இப்போ டாக்டர் நீங்கள் சொன்னீங்க சில ட்ரக்ஸ் வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு, அதை எப்படி நம்ம தடுக்கிறது டாக்டர், நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்.
0: ஆமாம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்த வியாதி இருக்கிறவங்க சொல்கிறீங்கல்ல, இந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க, இல்லை இந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ், ஈவன் அந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் நிறைய பேர் அப்புறம் ஸ்டீராய்டு எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து உங்களோட உடற்பருமனை கூட்டும். நார்மலாக எல்லா ட்ரக்ஸும் இருக்காது, சரி ஒரு ஒரு 5 கிளாசிஃபிகேஷன் ட்ரக்ஸ் மட்டும் அந்த ஆன்டி சைக்கிள் ட்ரக்ஸ், ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் பிளஸ் ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட்டை கூட்டும். அது நம்ம ரொம்ப குண்டாகிறோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம அது கொடுக்குறவங்களே சொல்லிடுவாங்க, இது இப்படி தான் இந்த டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க இதனால இப்படி இருக்கும், ஸோ ப்ராப்பராக டயட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி அவங்க வெயிட் அந்த ட்ரக்ஸை குறைச்சிருவாங்க.

0: நாம கேட்டு இருக்கிறது உடல் பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும். தகவல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்கள்.
1: நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வாங்குவோம் பொருளெல்லாம் கடையில், ஆனால் அதை எப்பயுமே அந்த லேபிளை பார்க்கவே மாட்டோம். என்ன பொருள் வாங்கினாலும் அந்த லேபிளில் அழகாக கொடுத்துருப்பாங்க, உங்களோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் என்ன, உங்களோட ஃபேட் கண்டென்ட் என்ன, உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட் என்ன, அதில் என்னென்ன ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சேர்த்துருக்காங்க, அது எவ்வளோ நாள் வச்சு சாப்பிடணும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். ஸோ நம்ம போய் அதை போய் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி அதிகமாக இந்த ஸ்டோர்டு ஃபுட் சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நூறுக்கு தீனி சொல்கிறது சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க, பிஞ்ச் ஈட்டிங் சொல்லுவோம். ப்ளஸ் நைட் லேட்டாக சாப்பிட்றது இன்னொன்று ரொம்ப முக்கியம் வந்து உங்களோட ஈட்டிங் டைம், அதாவது 7 மணிக்கு முன்னாடி, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் சன்செட் சாப்பிட்றணும். ஸ்ட்ரிக்டாக 7:30 மேலே உங்களோட கிச்சன் க்ளோஸ் ஆயிடும் நீங்கள் நைட்டு. ஏன்னா பிகாஸ் நம்மளோட பிரெயின் வந்து இட்ஸ் அ சர்க்காடியன் ரத்தம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாடியே ஒரு மெஷின் தான். நீங்கள் இந்த மெஷினை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் வில் பி அ லாங் லைஃப் ஒன். ஸோ இந்த சர்க்காடியன் ரத்தம் வந்து 7 மணிக்கு வரைக்கும் அது வேறு மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், 7 மணிக்கு அப்புறம் அது வேறு மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், 12 மணிக்கு அப்புறம் அது வேறு மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், ஏர்லி மார்னிங் அது வேறு மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். ஸோ நீங்கள் 12 மணிக்கு உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல் பாடி சிஸ்டத்தையே யூ ஆர் டேமேஜிங், செல்லுலார் லெவலில் உங்களோட டேமேஜ் நடந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நமக்கு இந்த நாள்பட்ட வியாதிகள்லாம் வர்றது. ஒபிசிட்டியே இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸ் தான் சொல்கிறாங்க இப்போ. ஏன்னா நீங்கள் தான் உருவாக்குறீங்க, நாள்பட்ட வியாதி தான் அது,
0: கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும்.
1: ஆமா, நம்ம தான் காம்ப்ளிகேஷனுக்குள்ள இவ்வளவு போய்கிட்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்சு ஈவன் ஆல் கேன்சர்ஸ், நீங்க எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க எல்லா புக்ல பாத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வில் பி ஒபிசிட்டி. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு. ஸோ ஒபிசிட்டியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளோட கேன்சர் ஃப்ரீ வேர்ல்டை கொடுக்க முடியும். நம்ம இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறோம், பட் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது, அந்த குவாலிட்டி ஆஃப் டைம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தையோட சாப்பாடை நீங்கள் தான் சமைக்கணும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா தான் சமைச்சு கொடுக்கணும், அம்மா அல்லது ஒய்ஃப் தான் சமைக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சு, எங்கே பார்த்தாலும் ஹோட்டலில் சாப்பிடு, மெஸ்ஸில் சாப்பிடு, எல்லாம் சாப்பிடுன்னு. ஸோ அதை கண்டிப்பாக தயவுசெய்து இது பண்ணுங்கள். வென் எவர் நீங்கள் அதுவும் இல்லாமல் கேர்ள் சைல்டு வச்சுருக்க மதர்ஸ் வந்து

0: ரொம்ப தேர் ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து ரீப்ரொடக்டிவ் இதே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்டை கொடுங்க, நல்ல வீட்டு வேலை செய்ய சொல்லுங்கள். சரியா, ஒரு பெரிய ஸ்டடியே என்னென்னா, அதாவது நம்மளுடைய பழைய லைஃப் ஸ்டைல், அந்த ஈவன் இப்போ அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து லைஃப் ஸ்டைலில் வந்து வாழ சொல்கிறாங்களாம்.
1: திருப்பி கொண்டு வந்தால்
0: அவங்களோட வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறையுதான். ஸோ அந்த ஃபுட்டு ப்ளஸ் வீட்டில் எல்லா வேலை செய்கிறது, நல்ல வந்து குழந்தைங்களை வந்து ஓடி விளையாட சொல்லுங்கள். ப்ராப்பராக வந்து நிறைய ஆர்ட்ஸ், டான்ஸ் அதெல்லாம் வந்து நம்மள அறியாமல் இந்த திருவிழா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக எக்ஸ்போஸ் பண்ணுறது தான். பட் இப்போ இருக்க டீனேஜ் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்க்ரீன் டைம் தான் நிறைய இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டைமை நீங்கள் தான் குறைக்கணும். பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது, ப்ராப்பராக பேலன்ஸ்டாக சாப்பிடணும், நல்ல சுவஞ்சி சாப்பிடணும், இதாக தான் சாப்பிடணும். சாப்பிட்டோன்னே போய் படுக்கக்கூடாது. சாப்பிட்டோன்னே உங்களோட ஃபுட்டு ஃபுல்லும் உங்களோட வயிற்றில் இருக்கும், அது உங்களோட குடலுக்கு போகிறதுக்கு 2 hours ஆகும். ஸோ சாப்பிட்ட உடனே அதனால தான் படுக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விளையாடணும். ஸோ உங்களோட ஃபேமிலி வெளியே போய் தான் செய்யணும்னு கிடையாது, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஒரு ஆசிரமமாக மாற்றணும். அது அம்மா கையில் தான் இருக்குது. ஸோ உங்களை பார்த்து தான் குழந்தைங்க வளரும், அம்மா அப்பாவை பார்த்து தான் வளரும். அம்மா அப்பாவை பார்த்து தான் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா அந்த குழந்தை அப்படி தான் செய்யும். நீங்கள் பீஸா சாப்பிடுவீங்க, ஆனால் அதை போய் கீரை சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா செய்யாது. அம்மா கையில் தான் இருக்குது டீனேஜ் கேர்ள்ஸோட ஒபிசிட்டியை ப்ரிவெண்ட் பண்ணுறது.
1: இப்போ வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறது மாதவிடாய் காலங்கள் முற்று பெறுவது. அந்த ஸ்டேஜில் உடல் பருமன் வருமா?
0: கண்டிப்பாக 100% வரும். ஏன்னா நார்மலாக அதை சொல்லுவோம் இல்லைங்களா, மேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மேலுமே ஒரு 45 to 50 years அவங்களோட வெயிட் கொஞ்சம் கூடும். பட் ஆல் விமன்ஸ் ஆஃப்டர் 50 years அந்த போஸ்ட் மெனோபாசல் வரும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா நம்மளோட சுரப்பிகள் எல்லாமே வந்து ஈஸ்ட்ரஜன் லெவல் குறைஞ்சிரும். நான் சொன்ன மாதிரி தைராய்டு அவங்களுக்கு நிறைய குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஜிங்னாலையும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இந்த பீரியடில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்போ அதனால தான் நிறைய போஸ்ட் மெனோபாசல் கிளினிக்லாம் நிறைய வந்துருச்சு. அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 40-45 வந்து நம்ம அவங்கள ஸ்பெஷலாக இதுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்களோட போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அவங்க. ஏன்னா ஈஸ்ட்ரஜன் குறைய குறைய நம்மளோட போன்லேருந்து கால்சியம் பூரா அப்படியே வெளியே வரும், போனே மாவாயிரும். அதனால தான் அவங்களுக்கு வந்து நிறைய தேர் மோர் ப்ரோன் ஃபார் இந்த மூட்டு வியாதி, ஃப்ராக்சர் வர்றதெல்லாம். ஸோ அதனால ப்ராப்பராக அவங்கள 40 years மேலே கால்சியம் எடுத்துக்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த போஸ்ட் மெனோபாசல் ஒபிசிட்டியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து குறைக்க முடியும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரஜன் குறையுது. ஸோ அப்படி நம்ம இந்த டயட் ப்ராப்பராக நம்ம சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ பேலன்ஸ் டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் செட் ஆகும். இந்த ஈஸ்ட்ரஜன் குறையிறதுனால நம்மளோட பிரெயின் ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. அந்த இரிட்டேஷன் அதெல்லாம் வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க டிப்ரெஷன் போகாமல் அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர் கவுன்சிலிங்கில், ஸோ அந்த டைம் நம்ம என்னென்ன யோகா, மெடிடேஷன், ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுத்துடணும் பிஃபோர் மெனோபாஸ். ஸோ நீங்கள் ஒரு 40 வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லேடி டாக்டரை போய் பார்த்து நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். 45 நம்ம மெனோபாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணிடணும், பண்ணுறதுக்கு அப்புறம் இருக்கதை விட. ப்ளஸ் அந்த டைம் நம்ம கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை பார்த்து தைராய்டு செக் பண்ணி சப்போஸ் அது ரொம்ப குறைஞ்சிருந்தா அதை கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம தான் கொஞ்சம் டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வெயிட் கெயின் பண்ணாமல் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி எலும்பு தேஞ்சிரும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் வெயிட்டும் கூடுனீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி மூட்டு வியாதியெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
1: டாக்டர், இந்த மாதிரி சொல்லும் போது இப்போ நிறைய கேள்விப்படுறோம், மார்பக புற்றுநோய் இது வந்து உடல் பருமனால் வருதா இல்லை சரியான எக்ஸசைஸ் இல்லாதது, அது வாழ்வியல் மாற்றங்களால் இருக்கா டாக்டர்?
0: த ரீசன் வந்து ஒபிசிட்டி, பட் த ரீசன் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் நிறைய ஹெரிடிட், நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போஷனில் இந்த நிறைய இருக்கும். பட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஆல் கேன்சர் இஸ் ஒபிசிட்டி. உடல் பருமன் வந்து எல்லா கேன்சருக்கும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதனால வெயிட்டை நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணணும்.
1: ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. உடல் பருமன் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப எளிமையா அதுல இருந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுல இருந்து எப்படி ஈஸியா வெளியில வரணும்.

0: அடுத்த ஜெனரேஷனை பாதுகாக்கிறதும் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய மதர்ஸ் அட்வைஸும் இருந்துச்சு. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உடற்பருமனுக்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் மகப்பேறு மருத்துவர் பி ஜி ஆனந்தி அவர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12:12.
2: சிநேகிதியே, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில வாங்க பேசலாம், தெரிந்து கொள்வோம் மற்றும் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சி. வாங்க பேசலாம் பக்கத்தில் நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம், இதில் GST மற்றும் கஸ்டம்ஸின் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமிதரன் அவர்களுடன் நேர்முகம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிக்காக வாங்க பேசலாம் பகுதியில மாடித்தோட்ட ஆர்வலர் மட்டும் இல்லங்க, இவங்க கூடுதல் ஆணையராகவும் இருக்காங்க. ஷெரின் சோமிதரன் அவர்களை தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். நிலையத்துக்கு வருகை புரிந்துள்ள அவர்களை மனதார வரவேற்கிறோம். வணக்கம்.
4: அகில இந்திய வானொலிக்கு என்னுடைய நன்றி.
3: மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நிறைய பெண்மணிகள் வந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுலயும் முக்கியமா உங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கூடுதல் ஆணையரான நீங்க இந்த மாடி தோட்டத்துல ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்து இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக இதுல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குப்பா, இதெல்லாம் எங்க செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு மத்தியில நமக்கான நேரத்தை நம்மளே உருவாக்கிட்டு என்ன விஷயங்கள் வேணா செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்வத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்ப மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கான ஆர்வம் எப்படி உதயமாச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
4: நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து இப்ப மாடி தோட்டம் செய்யறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது நிறைய வேலை பழுக்களுக்கு மத்தியில நம்ம செய்யறோம் அப்படிங்கறது வந்து உண்மைதான். நகர்ப்புறத்துல இருக்கும்போது நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும், ஆனா நமக்கான காலை நேரம் கொஞ்சம் இருக்கும், அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடியான நேரம், மாலையிலயும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அப்ப அதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கட்டாயமா அது ஒரு பெரிய பழுவா தெரியாது அப்படிங்கறதான். எனக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, அடிப்படையில விவசாய குடும்பம் அப்படிங்கறதுனாலயும் சின்ன வயசுல இருந்தே வீட்டுல ஒரு வீட்டு தோட்டம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஐயா கூட இருந்த அறிமுகம், ஐயாவை தொடர்ந்து நம்ம சந்திக்கிறது பேசுறது அப்படி இருந்தது. அந்த காலகட்டத்துலதான் நான் வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனேன். அப்ப ஐயா கிட்ட முதல் முதல்ல சொல்லும் போது, ஐயா இந்த மாதிரி சென்னையில எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு, அங்கதான் இருக்க போறேன், வீடு தோட்டம் அப்படிலாம் இருக்காது அப்படின்னப்ப ஐயா சொன்னதுதான் இது முதல் முதல்ல, நீயே மாடி தோட்டம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அப்ப ஆரம்பிச்சதுதான் அப்படியே தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன்.
3: இப்ப நீங்க மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்ன காய்கறிகள், என்ன கீரைகள், என்ன பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க?
4: ரொம்ப எளிதாக வளரக்கூடிய செடிகள் தான் நான் முக்கியமாக செய்வேன். பழங்கள் அப்படிலாம் பெரிய ஒரு இதுக்கு நம்ம எப்பயும் செஞ்சது கிடையாது.

0: ஏன்னா பெரிய பழமரங்களோ இல்லை பெரிய மரங்களை வந்து நம்ம மாடியில் வைக்கும்போது ஒன்று அந்த டெரஸோடைய வெயிட் அது வந்து வேணாம், பெரிய மரங்கள் வேணாம் அப்படின்றது அது ஒன்றும், இன்னொன்று நமக்கு அன்றாடம் தேவைகளுக்கு வந்து நமக்கு காய்கறிகள் கீரைகள் இதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணமும் தான். அப்போது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் அந்த எளிதாக வளரும், எல்லா வீட்லேயுமே ஒன்று ரெண்டு செடி வச்சுருப்போம்ல, அதில் இருக்கிற மாதிரியான துளசி, கற்பூரவல்லி, திருநீற்று பச்சை, லெமன் கிராஸ் இது மாதிரியான மூலிகைகள் இருக்கும் எப்படியும். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக வளரக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய். கீரைகள் பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, பாலக் இந்த மாதிரியான கீரைகள், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளும் சீக்கிரம் ஒரு 45 நாள் அப்படிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணிக்கக்கூடிய அந்த காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஆடி மாதமும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து காய்கறிகள் விதைகள் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்குமே அந்த காலகட்டம் கரெக்டானது, வெயில் முடிஞ்சு கொஞ்சம் நம்மளுடைய வெக்கையெல்லாம் கொஞ்சம் குறையிற நேரம், அப்போ கொடி காய்கறிகளுக்கான விதைகளையும் நம்ம வந்து போடலாம். புடலங்காயாக இருக்கட்டும், இல்லைனா அவரை, பீர்க்கங்காய், வெள்ளரி இந்த மாதிரியானதும் போட்டால் நமக்கு வந்து ஒரு சில மாதங்களில் பலன் கிடைக்கும்.
1: இப்போ மாடித்தோட்டம் வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத சொல்லுங்க. அதுவும் முக்கியமாக வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு.
0: இப்போ நம்ம நிறைய வந்து விளையாட்டாக சொல்லுவோம், இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நெல் வந்து எந்த மரத்தில் காய்க்குது, பருப்பு எந்த மரத்தில் காய்க்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு, அது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து செடிகளை பற்றின, சூழலை பற்றின, இயற்கையை பற்றின, மரங்களை பற்றின அறிவு புரிதலெல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுவும் முக்கியமாக நகர்ப்புற குழந்தைகளுக்கு. அதையும் தாண்டி இப்போ நிறையா நம்மளுடைய செல்ஃபோன் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய டிவைசஸ்குள்ளேயும் போயிடுறதுனால சூழலோட இன்னும் ஒட்டாத ஒரு தலைமுறையை நம்ம வளர்க்குறோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு பெரியவங்களுக்கு வருது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் மாடித்தோட்டம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது. நம்மளால் அரிசி, பருப்பு, பயறு வகைகள் அதை வந்து விளைய வைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு தினசரி நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிற காய்கறிகள், அப்புறம் வந்து கீரைகள், சில மூலிகைகள் இதை வந்து நம்மளால் விளைய வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் மருந்தில்லாத உணவுகள். இப்போ நமக்கு தெரியும் இயற்கை விவசாயம்ன்றது வந்து ரொம்ப மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நஞ்சில்லாத உணவு, நஞ்சில்லாத காய்கறிகள், கீரைகளை வந்து நம்மளுடைய பால்கனிலேயோ இல்லை நம்மளுடைய மாடியிலேயோ விளைய வச்சு நம்ம அதையே வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். குழந்தைகளுக்கும் அதை நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே அவங்களுடைய வளர்கிற அந்த காலத்தில் வந்து செடிகளோடையும் அந்த விதைகளோடையும் அதை வளர வைக்கிறதுலையும் அதுகளுக்கு தண்ணி ஊத்துறதுலையும் இதில் அவங்க ஆர்வம் காட்டும் போது அவங்களுடைய மனது இன்னும் நல்லா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அவங்க முடங்கி இருக்காமல் கொஞ்சம் வெளியுலகத்துக்கு வருவாங்க. அப்புறம் ஒரு விதையை போட்டு அது வளர தண்ணி ஊத்த அதை காய்கறி, இப்போ முள்ளங்கி மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 40-45 நாள் அந்த காயே வருது அப்படின்றப்ப அதை நான் தான் விளைய வச்சு எடுத்தேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியும் அந்த குழந்தைக்கு வருது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் குடும்பத்துக்கு.
1: அதாவது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லும்போது அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை குழந்தைகளோட அந்த மனநலத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது எல்லா குழந்தைகளுமே நம்ம ஒரு விஷயம் சொன்னா உடனே கேட்க மாட்டாங்க. நம்ம அதுவும் ஒரு வேலையை வேற சொல்றோம், மாடி தோட்டத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெற்றோரா நம்ம குழந்தைகளை இந்த ஒரு புது விஷயத்துக்கு எடுத்துட்டு போகும்போது நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க?
0: எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், 10 வயசு 8 வயசு ரெண்டு பேருக்கும். அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு 2-3 வயசுலேருந்தே அவங்க மாடித்தோட்டத்திலே இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க. ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பெற்றோர்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு நாளில் வந்து மாலை நேரத்தில் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து பதிஞ்சிருது. அப்போ அது இன்னும் அவங்களுக்கு வந்து அது இப்படி தான் நம்மளுடைய குடும்பத்து இதுபடி 5:30 மணிக்குனா மாடிக்கு போயிடணும், நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும், செடிகளோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகிடுது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு அது ஒரு போரிங்காக ஒன்றும் தெரியலை முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதையே இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் உள்ளதாக ஆக்கிற மாதிரி. இப்போ மாடிக்கு நம்ம சாயந்தரம் அந்த நேரம் போகும்போது சூரியன் மறைகிறதை பார்க்கறது, அப்போ பறக்கிற பறவைகளை பார்க்கறது, அப்போ அந்த பறவைகளை பற்றி சொல்கிறது, பக்கத்தில் இருக்கிற மரங்களை பற்றி நம்ம பேசுறது, அந்த செடிகளை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று அவங்களே வந்து நீங்களே விதை போடுங்க, நீங்களே தண்ணி ஊற்றுங்க அப்படின் போது ஆர்வமாக இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னைக்கு காய் எவ்வளோ அளவுக்கு பெருசாக இருக்கு, இப்போ நம்ம பறிக்கலாமா, அடுத்து நீ எவ்வளோ நாள் ஆகும், இப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்து அவங்கள நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆக்குறீங்க. அவங்கள வந்து இப்போ ஒரு விவசாயி வந்து பெரிய அளவில் ஒரு ஃபார்மில் என்ன பண்ணுறாரோ அதை நீங்கள் மாடித்தோட்டத்தில் குழந்தைகள் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. இப்போ நான் விதை போட்டிருக்கேன், நான் தண்ணி ஊற்றிருக்கேன், இதை வந்து இத்தனை நாட்களுக்கு அப்புறமா நான் அதை எடுக்க போகிறேன் அப்படின்றப்ப அவங்க அதை சுமையாக பார்க்காம அது வந்து அவங்களை வந்து ஒரு பொறுப்பாகவும் பார்க்குறாங்க, அதை வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் பார்த்து அப்படியே அவங்க

0: இது அதோடய வளர்றாங்கன்னு சொல்லலாம்.
1: பெற்றோர் என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதை ஆர்வமாக குழந்தைங்க கேட்டுட்டாலே நமக்கு மகிழ்ச்சி ஆயிடும். நீங்க வந்து கிட்டத்தட்ட 2-3 வயது அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு இந்த விவசாயத்துல ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம். இப்ப இந்த மாடி தோட்டம் வளர்க்கறதுனால ஒரு குடும்பத்துக்கு முக்கியமா, ஏன்னா வந்து குடும்பம் அப்படின்றது செழிப்பா இருந்தாதான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துல இந்த மாடி தோட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான முக்கியத்துவமாகவும் இருக்கு?
0: குடும்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உடல் நலமும் முக்கியம், மனநலமும் முக்கியம், அந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ உலகமே பேசுது. அப்படின்றப்ப மாடித்தோட்டம்ன்றது வந்து உங்களை வந்து வெளியே எடுத்துகிட்டு வருது. அந்த வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே முடங்கி இருக்காமல் வெளியில் கொண்டு வர ஒரு விஷயமா இருக்குது. மாடித்தோட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றியே ஆகணும். அப்போ அந்த ஒரு நேரத்துக்கு நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும், குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து தான் ஆகணும். அப்போ உடல் உழைப்பு எக்ஸசைஸுன்றது அதுன்னு அதுக்குள்ளே வந்துடுது. அதே போல் குழந்தைகளை வந்து எப்படா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலேருந்து இல்லை வேற ஒரு இதுல இருந்து வெளியில கொண்டு வருது, அதுக்கு ஒரு உதவி செய்யுது. அப்போ உங்களுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுக்கறதோட சேர்த்து ஒரு குடும்பத்துடைய மனநிலையையும் அது வந்து பாதுகாக்குது. அப்படின்றப்ப நகர்ப்புறத்தில் அதுவும் முக்கியமாக வேறு பொழுதுபோக்குகள் எதுவுமே கிடையாது. நடந்து போனால் பின்னாடி பெரிய ஒரு சோலையோ ஒரு தோட்டமோ வயக்காடோ எதுவுமே இல்லை. அப்படின்றப்ப ஒரு சின்ன ஒரு பசுமையான ஒரு இடம் அப்படிங்கிறது நம்ம மாடியில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மனநிறைவான ஒரு விஷயம்தான்.
1: இப்போ மாடி தோட்டத்தில் நீங்கள் நிறைய கீரைகள் வளர்க்குறீங்க, அதே மாதிரி நிறைய காய்கறிகளும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாடி தோட்டத்தில் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எப்படி? இப்போ 12 மாதங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 12 மாதங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான காய்கறிகளை எந்த மாதத்தில் விதைக்கணும், எப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்னும் போது, இப்போ ஏன்னா கேட்குற நேயர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்ம மாடி தோட்டம் போடுறோம் அப்படின்னும் போது திடீர்னு நம்ம இப்போ 6 மாதம் போய் நம்ம விதைக்க முடியாது. இப்படி இருக்க பட்சத்தில் எந்த மாதத்துல நம்ம விதைக்கணும், எந்த மாதத்துல அதற்கான பாதுகாப்பு முறைகள் எல்லாம் செய்யணும், எப்ப அறுவடை பண்ணணும், அதற்கான ஒரு திட்டமிடல் உங்ககிட்ட இருக்குங்களா?
0: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தட்பவெட்பத்தெல்லாம் பார்க்கும்போது பொங்கலுக்கு அப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த நம்ம மாடி தோட்டத்தை வந்து எடுத்து பண்றதுக்கு. அடுத்து ஒரு 3-4 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் வரைக்குமே வந்து புதுசா எந்த விதைகளையும் போடுறதோ இல்ல புதுசா ஒரு செடியை நடுறதோ இல்ல மாடி தோட்டத்தை இன்னும் விரிவடைய வைக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம பார்க்க முடியாது எப்படியும். ஏன்னா ரொம்ப உக்கிரமா வெயில் இருக்கும், நிறைய பேர் வந்து அந்த கிரீன் ஷெட் அதெல்லாம் போடாம இருப்பாங்க, சின்ன அளவுல வச்சிருப்பாங்க. பொதுவாவே வந்து நீங்க என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிரீன் ஷெட் எல்லாம் போட்டு அப்படியே இருந்தாலுமே அந்த 4 மாதங்கள் வந்து அவங்க மாடி தோட்டத்தை நீங்க பெரிய அளவுல இது பண்றதுக்கான நேரம் கிடையாது. வழக்கம் போல நீங்க எப்படி வந்து ஒரு 6 மாதம் விவசாயி வந்து இப்ப விதைகளை விதைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க கொடி காய்கறிகளா இருக்கட்டும் இல்ல தக்காளி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் நீங்க வந்து ஜூன் மாசம் முடிஞ்ச உடனே அந்த ஜூலை மிடில் ஒரு 15 அப்படிதான் ஆடி பிறக்கும் அப்படின்னா அந்த ஜூலை மாசத்துல இருந்து நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். அடுத்த ஜூலை மாசத்துல ஒரு செட்டு நமக்கு கீரை முடிஞ்சது அப்படின்னா அடுத்த செட்டு நம்ம போடலாம். அப்ப நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் வச்சுக்காம அந்த ஜூலைல இருந்து நீங்க ஒரு பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணலாம். பிப்ரவரிக்கு அப்புறம் அந்த மார்ச்ல இருந்து அந்த ஜூன் வரைக்கும் இருக்கிற செடிகள் இருக்கும், எப்படினாலும் வெண்டைக்காய் ஏதாவது போட்டது ஒன்று ரெண்டு இருக்கும், தக்காளியில ஏதாவது இருக்கும், இந்த மாதிரி புளிச்சக்கீரை மாதிரியான கீரைகளாக இருக்கட்டும், மற்ற கீரைகள்லாம் பாலக்கெல்லாம் கூட இல்லாமல் போயிடும், மற்ற கீரைகள் இருந்துகிட்டே இருக்கும், பொன்னாங்கண்ணி மாதிரியான கீரைகள், சிலோன் பாலக் இருக்கும், இந்த மாதிரியான கீரைகள்லாம் வந்து இருக்கிற செடிகள்லாம் நம்ம வந்து பாதுகாத்து மெயின்டெனன்ஸ் மட்டும் அந்த 4 மாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வழக்கம் போல கொடி காய்கறிகள் காய்கறிகள் கீரைகள் விதைகள் போடலாம்.
1: இந்த ஷெட்யூலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தேவையான கீரையாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுது. இப்போ இதன் மூலமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிக்கிறோம், அதே சமயம் ஆரோக்கியமாகவும் தயாரிக்கிறோம். இதனால அன்றாடம் நம்ம குடும்பத்துக்குன்னு செலவிடுற ஒரு தொகையையும் நம்ம வந்து குறைக்க முடியுது அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
0: அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம பணத்தை வந்து காய்கறிக்கும் கீரைக்கும் நம்ம செலவிடல அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். எப்படியும் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு மாடி தோட்டம் போடுறதுக்கான ஒரு ஒரு குழுவை நம்ம கேட்டு அவங்க தான் நம்மளுக்கு வந்து மாடியில வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும்னோ நிறைய க்ரோ பேக்ஸ் வாங்கணும்னோ அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம சாதாரணமாக ஒரு மண் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இப்போ நகர்ப்புறத்துங்களில் பார்த்தீங்கன்னா நர்சரியில் தான் வாங்குறாங்க மண்ணெல்லாம். அப்படி வாங்குற மண்ணும் நம்மளுடைய காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் வச்சு செய்கிற கம்போஸ்டையும் மட்டுமே வச்சு ஒரு 10-15 தொட்டிகளில் நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு மாடி தோட்டமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு பெருவாரியான கீரைகள் காய்கறிகள் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வெயில் காலம் தவிர மற்ற காலங்களுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை தவிர நீங்கள் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக துளசி கற்பூரவல்லி மாதிரி

0: ஆனால் அந்த மூலிகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். முருங்கை வந்து ஒரு கட்டை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு காய்கள் கொடுக்கலை அப்படின்னாலும் கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு முருங்கை நமக்கு வந்து ஒரு சூப்புக்கோ எதுக்கோ நமக்கு ஒரு முருங்கை வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியாக நம்ம வந்து ஆரோக்கியமான இப்போ நஞ்சில்லாத உணவை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி நம்ம உடல் நலத்துக்குமே நிச்சயமான அது ஒரு பெரிய ஒரு முதலீடு தான் நான் சொல்லுவேன்.
1: உண்மையாகவே அதாவது மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதத்திலையுமே உறுதுணையாக இருக்குது. முக்கியமாக இப்போ மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான செலவினங்கள்னு ஒரு இது இருக்குது. அதே சமயம் நம்ம குடும்பத்தோட ஒத்துழைப்பு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? ஏன்னா மாடித்தோட்டம் போடும்போது மாடியில் போய் நான் வந்து இத்தனை தொட்டியை வைக்க போகிறேன், இவ்வளோ மண்ணை கொட்ட போகிறேன், ஐயோ வீடெல்லாம் அழுக்காயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். சில சமயம் அந்த மாடித்தோட்டத்தோட அந்த பாரம் அப்படின்றது வந்து வீட்டை பாதிச்சிடுமோ அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களோட குடும்பத்தோட ஒத்துழைப்பு எப்படி இருந்தது?
0: எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நாங்க நாலு பேரும் சேர்ந்து தான் போய் மாடி தோட்டம் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் தண்ணி ஊத்த, ஒரு ஆள் களையெல்லாம் எடுக்க, சின்ன குழந்தைங்க ஏதாவது அவங்களுக்கு முடிஞ்சத அந்த பூவாளியில புதுசா விதை போட்டிருக்கிறதுல போய் ஊத்துறது, இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கிறதுனால அது இன்னும் அடுத்தடுத்து வேற என்ன செடி வைக்கலாம், வேற என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதனால அந்த வீட்டுல நம்ம என்ன மண்ணை, ஏன்னா நாங்க சொந்த வீடும் இல்ல, அடுக்கு மாடி குடியிருப்புல தான் இருக்கும். அப்ப மாடியில இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு மாடிக்கெல்லாம் வர்றதுக்கான நேரமே இருக்கிறது கிடையாது. எல்லாம் ரொம்ப காலையில ஓடி திரும்ப சாயந்தரம் லேட்டா வர்ற மாதிரி இருக்கிறதுனால அடுக்கு மாடி குடியிருப்புகள்லேயே பாத்தீங்கன்னா நிறைய மொட்டை மாடிகள் வந்து காலியா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து அதை போய் இது பண்றதுல. அப்ப நாங்களும் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்புல தான் இருக்கிறோம். அப்ப அந்த மாடியில வந்து நாங்க போய் செய்யறதுக்கான அந்த இது யாரும் மண்ணாகும் அழுக்காகும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அதனால நமக்கு நல்ல ஒரு சுதந்திரம், குடும்பத்திலையும் ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கிறதுனால நல்லா பண்ண முடியுது.
1: இப்போ மாடித்தோட்டம் அமைக்கிறதுல முக்கியமான சில சவால்கள், அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கணும்? ஏன்னா சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக காலநிலை இருக்குது, அதே சமயம் பூச்சி தாக்குதலும் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் என்னால் அதிகமாக வந்து நான் போய் உரத்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதே சமயம் இப்போ ஏன்னா ஒரு பூச்சி வெரைட்டி வாங்கணும்னாலும் நான் இவ்வளோ காசு செலவழித்து இதை நான் சமாளிக்கணுமா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கானா அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாடி தோட்டத்துல ரொம்ப வெகு சுலபமா நம்ம எப்படி இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வரலாம்?
0: நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பெரிய முதலீடு இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். க்ரோ பேக்ஸ் நிறைய அளவில் வாங்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம மண் தொட்டிகள்லையோ இல்லை வீட்டில் மறுசுழற்சி செய்யப்பட்ட நம்ம பழைய அரிசி சாக்கிலிருந்து பழைய பக்கெட்லேருந்து எதுலனாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதான். அப்படி ஆரம்பிங்கிறதான். அப்போ முதலீடு வந்து செஞ்சாதான்றது முதல்ல நமக்கு அடிபட்டுறது அப்படி கிடையாதுன்றது. அப்புறம் முதல்ல சின்ன அளவில் நம்ம கீரைகளும் வீட்டில் இருக்கிற அந்த என்னென்ன இருக்கோ வெந்தயம், வெந்தயக்கீரையிலேருந்து புதினா தண்டுலேருந்து எளிதாக வளரக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பெரிய அளவில் வந்து ஒரு சின்னதாக 10 தொட்டி அப்படிக்குள்ளே இருக்கும்போது ஒரு பெரிய சவாலை நம்ம தண்ணி நம்ம நிறையா ஊற்றணும்னோ இல்லைனா வந்து வெயில் காலம் அதிகமாகிருச்சுனோ ஒரு பெரிய சவால் இருக்காது. ஆனால் நீங்கள் அதை விரிவடையை வச்சுட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு 20 தொட்டி 30 தொட்டி அப்படின்னு ஆகும்போது ஐயோ நமக்கு தண்ணி இல்லையே அப்படின்ற ஒரு சவால் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நகர்ப்புறங்களில் வந்து தண்ணீர்ன்றது ஒரு பெரிய சிக்கல் தான். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த புதுசாக மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான செடிகளை வந்து நம்ம தவிர்த்துறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முதல்ல வச்சிருக்கும் போதே வந்து விதைகளை சேகரிக்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 தொட்டி 15 தொட்டிக்குள்ளே இருந்தாலுமே ஒரு தண்டு கீரை வருது, ஒரு அரைக்கீரை வருதுன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அறுவடை பண்ணும்போது ஒரு செடியை விடும்போது அதுலேருந்து விதை வரும் நமக்கு. அப்படி வெயில் காலத்தில் அது போனாலும் நம்ம அதுக்கு அடுத்து ஒரு 2-3 மாதம் கழித்து காலநிலை நல்லா இருக்கும்போது நம்ம வந்து திரும்ப அந்த விதைகளை போடுற மாதிரியான அந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். பூச்சிகள் வரும்போது வந்து எளிய முறையில் நம்மளே வந்து பூச்சி விரட்டிகள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அவரை மாதிரி மொச்சை மாதிரி இல்லை வந்து இந்த விங்கடு பீன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய போடுறாங்க. விங்கடு பீன்ஸ் இந்த மாதிரியான பயறு வகைகள் மாதிரியான அந்த காய்கறிகளில் நிறைய அஸ்வினி பூச்சி வரும். அஸ்வினி பூச்சி அந்த தண்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி சாம்பல் பயன்படுத்தலாம். புழுக்கள் நிறையா வரும், சின்ன புழுக்கள், குட்டி குட்டி வண்டுகள், பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒன்று நம்ம வந்து இந்த பக்கத்திலே ஒரே கும்பலாக வந்து தக்காளி செடியவோ ஒரே கும்பலாக கத்திரிக்காய் செடியவோ நடாமல் மாறி மாறி நடுறதுனால ஒரு செடியை தாக்குற பூச்சி அடுத்த செடியை தாக்காது, அப்போ பரவுறத வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இல்லை எளிய முறையில் வந்து நம்ம வேப்பெண்ணெயை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காதி சோப்பு ஏதாவது சோப்பை வச்சு அதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு நம்ம அடிக்கும்போது அந்த பூச்சிகளை வந்து விரட்டுறதுக்கு நம்ம முடியும். ஒரு அளவுக்கு மேலே பூச்சி வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டில் ஒரு செடியில் நம்ம பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடியை அப்புறப்படுத்துறது மூலமாகவும் நம்ம மற்ற அதிலிருந்து பரவுறதை தடுக்க முடியும்.
1: மாடித்தோட்டம் வைக்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு மாடித்தோட்ட ஆர்வலரா

0: முக்கியமா புதுசா நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுற நிறைய நேயர்களுக்கு நீங்க கொடுக்கிற டிப்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்?
1: உங்களுக்கு இப்போ நிறைய மாடி தோட்டம் செஞ்சு அமைச்சு கொடுக்கறதுக்கான நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டெவலப்பர்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்டு என்னுடைய மாடி இந்த அளவுக்கு சதுர அடியில் இருக்குது, இதில் எனக்கு ஒரு மாடி தோட்டம் வேணும், எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு ஈஸியான மெத்தடாக இருக்குன்னா அப்படி கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போ நிறைய நீங்கள் மாடி தோட்ட பயிற்சி வகுப்புகள் அப்படி இப்படின்னு கூட நிறைய நடந்துட்டுருக்கு. எனக்கு அப்படி போனால் தான் பயனுள்ளதாக இருக்கும், அப்படி போயிட்டு யாரோ ஒருத்தவங்களை செஞ்சு கொடுக்கறது வந்து எனக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னா அப்படி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் வந்து செலவு பண்ண விரும்பலை, எனக்கு யாரும் ஒரு டெவலப்லாம் பண்ண வேணாம், நானே ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு சின்ன அளவில் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 5 தொட்டியோ 10 தொட்டியோ மறுசுழற்சி செஞ்சு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெரிய டப்பு பேசின் இல்லை வந்து வாளிகள் இல்லை மண் தொட்டிகள் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பித்து ஒரு 10 அதை ஒரு 15-20 அப்படி முதல்ல கீரைகளில் ஆரம்பிங்க. எளிய முறையில் வர்ற கீரைகளில் அரைக்கீரை தண்டுக்கீரை அந்த மாதிரி கீரைகள், சொன்ன மாதிரி புதினா தண்டு இந்த மாதிரியான மணத்தக்காளி தண்டு பொன்னாங்கண்ணி தண்டு அதுகளை நட்டு வச்சு முத பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் கன்சிஸ்டன்சி, நம்ம இப்போ நிறைய பேர் மாடி தோட்டத்தை ஆரம்பிச்சு 2-3 மாசத்துல விட்டுருவாங்க, அப்புறம் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதை தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு தரம் நீங்கள் அறுவடை அதுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மண்ணை சரி பண்ணுறது, வீட்டில் வந்து எப்படி கிச்சன் கம்போஸ்ட் நம்மளாக தயாரிக்கிறது, இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது தொடர்ச்சியாக நமக்கு வந்து அந்த மாடி தோட்டத்துலேருந்து பலன் வந்துக்கிட்டே இருக்கும்.
0: மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான அந்த பணி சுமை இருந்த காலத்திலும் என்னால் இதை சாதிக்க முடிஞ்சது அப்படின்றத தான் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கும் மேலாக நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்க. என்னோட குடும்பம் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. இதே சந்தோஷத்தோட உங்களிடம் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.
1: நன்றி அகில இந்திய வானொலிக்கு இந்த மாடி தோட்டம் பத்தி பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
2: இதுவரை நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம், இதில் GST மற்றும் கஸ்டம்ஸின் கூடுதல் ஆணையர் ஷெரின் சோமிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் காயகற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரையின் நன்மைகள் பற்றி ஒரு சில துளிகள். வல்லாரை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம், இதை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றதுதான். ஆனா இதுல இதை தவிர இன்னும் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாப்போமா. இந்த வல்லாரை நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்திலையும் நீர்நிலைகளா இருக்கக்கூடிய இடத்துலயும் வளரக்கூடியது. இதோட சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த தாவரத்தை நாம அப்படியே பயன்படுத்துறது தான். வல்லாரைக்கு இயற்கையாகவே குளிர்ந்த தன்மை இருக்கிறதுனால இதை நாம எடுத்துக்கும் போது இது நமக்கு ஒரு மன அமைதியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, மூளை செல்கள் வலுப்பெறவும் பேருதவியா இருக்குமா. இந்த வல்லாரை எப்படி நினைவாற்றலை அதிகப்படுத்துது அப்படின்னா, நம் மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியில எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி நினைவாற்றலை அதிகப்படுத்துறது மட்டுமல்லாம நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமா. அப்போ மாணவர்கள் இதை எடுத்துக்கும் போது தேர்வு எழுத ஞாபக சக்தியும் அந்த தேர்வு நேரத்துல நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் இருக்கவும் உதவியா இருக்கும் இல்லையா. அப்புறம் வாயு பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, தலைமுடி பிரச்சனைக்கும் கூட இதுல தீர்வு கிடைக்குமா. அது மட்டுமல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றி நம்முடைய சருமத்தை பொலிவா வச்சுக்கவும் இது உதவியா இருக்குமா. சரி, இந்த வல்லாரைக்கீரையை நம்ம பயன்படுத்துறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. இந்த வல்லாரைக்கீரை நமக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் போதே இதை உலர வச்சு பொடியாக்கி கூட தேவைப்படுறப்ப பயன்படுத்தலாமா.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு, இதில் கருப்பு உளுந்தம்பால் மற்றும் கம்பு புட்டு குறித்த செய்முறை தகவல் வழங்குபவர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். செய்முறையில முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது
1: கருப்பு உளுந்தம்பால் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். கருப்பு உளுந்த வந்து ஒரு 200 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில நல்லா அடிச்சு நல்லா வலுவலுன்னு நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். இதுக்கு வந்து ஒரு தேங்காவை எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியில அடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உளுந்து அதை ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்துல போட்டு 800 தண்ணி நீங்க ஊத்திக்கலாம். அடியில் ஒட்டி ஒட்டி வரும், நீங்க அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அது வந்து மேல பபிள்ஸா வரும், அது உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே தேங்காய் பால் வந்து ஒரு 250 ஒரு 300 மில்லிகிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலையும் அதில் கலந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 200 உளுந்துக்கு 400 நாட்டு சக்கரை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேல பபிள்ஸ் மாதிரி வரும். அதுல வந்து ஏலக்காய் தூள் லைட்டா போட்டுக்கோங்க. லாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா அருமையா இருக்கும்.
0: இப்போ அடுத்ததா
1: கம்பு புட்டு எப்படி பண்ணணும்னா, கம்பை ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவி 1-2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 டே காஞ்சா போதும். அதை மறுபடியும் எடுத்து லைட்டாக வறுக்கணும். கம்பை வறுத்து வச்சுட்டு இதோட சேர்ந்து நம்ம சிவப்பரிசி ஏதாச்சும் மாப்பிள்ள சம்பா நாச்சும் சரி, காட்டியானாலும் சரி, கருப்பவுனி அரிசினாலும் சரி, 1/4 கிலோ எடுத்து அதையும் நல்லா வறுத்து இந்த ரெண்டையும் சேர்ந்து ரைஸ் மில்ல கொண்டு போய் திரிச்சுட்டு 2 விதமா புட்டு செய்யலாம். ஒன்று கொலா புட்டு மாதிரி செய்யலாம், இன்னொன்று அச்சு புட்டு மாதிரி செய்யலாம். கொலா புட்டுன்னா தண்ணி தொளிச்சு நல்லா புட்டு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுட்டு அந்த கொலா புட்டில் மாவு 1/3 கையும் தேங்காய் உப்பு போட்டு நீங்கள் கொலா புட்டில் புட்டை வச்சு 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து அதில் நாட்டு சர்க்கரையும் சீனியோ போட்டு ரொம்ப டேஸ்ட் அருமையா ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும்.
0: இத்துடன் இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது திரையிசை கானங்களாய் சிநேகிதியே.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12:35, 6 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. திரு இசை கானங்களாய் ஸ்நேகிதியே.

கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி

0: ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடம்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய

இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலை வாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்கு வங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச்சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது.
அரசு

0: அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: அவரோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை கானங்களை வலம் வருகிறது ஸ்நேகிதியே.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனிதே தொடர்வது வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக இது வசந்த கானங்கள். நேரம் 1:01. இசைக்கும் முதல் பாடல் ராமன் எத்தனை ராமனடி படத்திலிருந்து.
1: பொண்ணுக்கு தங்கம்.

0: நேரம் 1:05:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இசைக்கும் அடுத்த பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.
1: பரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
2: One, two, three, four, five, six, seven, eight.

நேரம் 1:10 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. காலத்தை வென்ற காவிய ராகங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள் கேட்டுட்டிருக்கும். அந்த வரிசையில் 1958 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சபாஷ்மீனா. இந்த படத்திற்கான பாடலை தான் கேட்க போறோம். டி ஜி லிங்கப்பா இசையமைச்சிருக்காங்க. குமா பாலசுப்ரமணியம் வரிகள்ல பாடல் கேட்கலாம். இதோ

1966 வெளிவந்த எங்க பாப்பா திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காங்க, கண்ணதாசன் வரிகள் தந்திருக்காரு. எங்க பாப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்செல்லாம். இது கச்சலைகளில்

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசைக்கும் அடுத்த பாடல் ராமு திரைப்படத்திற்காக. இந்த படம் 1966 ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த படம்

நேரம் 1:24. இசைக்கும் அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக. இந்த படம் 1972 வெளிவந்திருக்கு. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்சிருக்காங்க. பாடலை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம். பாடலுக்கு வரிகள் உளுந்தூர்பேட் சண்முகம். பாடல் கேட்செல்லாம். இது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் 1:32 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ்ல நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். செல்வமகள் திரைப்படத்திற்கான பாடல் இதோ.

காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:39:55. 500,000 திரைப்படத்திற்கான பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இதுவரை நீங்க கேட்ட வசந்த கானங்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லேக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிகா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிகாவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவிகா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவைக் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவிகா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ளது.

0: காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இத்தினத்தை ஒட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000க்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000 அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் தோட்டக்கலைத் துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129 லட்சம் மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழிற்சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு 1வது ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன் கூடிய புதிய செயற்கை அருவி உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன் குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்குவங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபூஜ

0: பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் ஏழாம் நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாபேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாபேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55 தொடர்வது பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
4: வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பது என்பது சாதாரண சாதனை அல்ல. அது உணர்வுகளின் உறவை உருவாக்கிய வெற்றியின் அடையாளம். வானொலி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமல்லாமல் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி காலையில் விழிக்கும் தருணத்திலிருந்து இரவு உறங்கும் நேரம் வரையில் வானொலி அவர்களின் நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றது. ஒரு வானொலி தொகுப்பாளரின் குரல், அவரது சொற்களின் இனிமை மற்றும் உண்மையான அணுகுமுறை, இவை அனைத்தும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பகிரும் ஒவ்வொரு கதையும் கேட்பவர்களின் உணர்வுகளோடு இணைந்து அவர்களுக்குள் நம்பிக்கை, நெருக்கம் ஆகியவை உருவாகின்றது. ஒவ்வொரு நாளும் தங்களின் நாளை வானொலியுடன் தங்களுடைய வாழ்க்கையினை தொடரும் நம் உணர்வில் கலந்த ரசிகர்களின் மனதிலிருந்து சில வார்த்தைகள்.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். எனது பெயர் புவனேஸ்வரி. நிறைய ஆண்டுகளாக வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதில் வரும் கதைகள், கவிதைகள், பாட்டு, ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள், விவசாயம் தொடர்பான நிகழ்ச்சிகள், செய்திகள், கல்வி சம்பந்தமான செய்திகள், இவை அனைத்தையும் கேட்டு பயனடைந்து உள்ளேன். மேலும் எனக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் போன் யூஸ் பண்ணுவதை தவிர்க்கிறேன். அதற்காக வானொலி கேட்பதை அதனால் அதிகப்படுத்தியுள்ளேன். இதனால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பல அறிய விஷயங்களையும் நாட்டு நடப்புகளையும் வானொலி மூலமாக அறிந்து கொள்கிறேன். மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இந்த வானொலி உள்ளது.
6: என்னுடைய பெயர் டி ஜெயலட்சுமி. நான் அதியமன் கோட்டை டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்களோட இன்டோர் தகவல் ரொம்ப பிடிக்கும். காலையில் கடைக்கு வந்தது உடனே எப்பம் ஆன் பண்ணாங்கன்னா மறுபடியும் போகிற வரைக்குமே நாங்கள் கேட்கும். 9 மணி வரைக்கும் எப்பம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்கோங்க. அப்புறமா 4 மணிக்கு ஒளிபரப்பு இருக்கிற விடை தேடும் வினாக்கள் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப விருப்பமாக ரொம்ப கேட்குவோங்க. அந்த நிகழ்ச்சிகள் வந்து கேட்குற டைம் வந்து வேறு எங்கேயுமே எந்த ஒரு மைண்டும் வராத முடிக்குமே உட்காந்து ஒரு மன நினைவோட கூட கேட்குவோங்க.
7: நான் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மாலகபாடையிலேருந்து குமரேசன் பேசுகிறேன். நான் ஒரு விவசாயி. விவசாயி சொல்லும்போது நான் சிறு வயதுலேருந்து இந்த வானொலியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சிறு வயதில் நமக்கு அதிகம் வந்து பிரபலமான வானொலி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல் இந்தியா ரேடியோ திருச்சி வானொலி தாங்க. அந்த திருச்சி வானொலியில் நம்ம கேட்டது வந்துங்க இந்த உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறையா அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம தென்கச்சையா சுவாமிநாதன் தகவல்கள்லாம் நிறையா பல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் இப்படியே இருக்கும்போது எங்கள் வீட்டில் எப்பயுமே வானொலி பெட்டி அப்போயே இருந்தது. ஆனால் நாங்களாம் வானொலி பெட்டி தான், அதுக்கு அப்பா வைப்பார், அதை நாங்கள் கேட்க தான் முடியும், நாங்களாம் போய் அதை எதுவும் தொடவும் முடியாது. அந்தளவுக்கு வானொலி பெட்டி ஒரு போலாகவே இருந்தது நம்ம வீட்டில். நம்மளது தருமபுரி வானொலி பாகமாக கொண்டு வந்தாங்க. தருமபுரி வானொலி வரும்போது அதில் நிறைய விவசாய தகவல்கள்லாம் தினந்தோறும் குறிக்கொண்டே இருப்பாங்க. தருமபுரி வானொலி வந்ததுனால நமக்கு விவசாய தகவல்களும் நிறைய, நான் விவசாயம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாகவே இருக்கும். எந்த தகவல் வேணும்னாலும் நம்ம வானொலியில் நம்ம கேட்டுக்கலாம். பாடல்களும் நிறைய கொடுக்குறாங்க.

என்னோட பேரு சீதா. நான் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி தான். எனக்கு எஃப்எம் கேட்குற பழக்கம் எப்பிருந்து வந்தது அப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் வீட்டில் எஃப்எம் ரொம்ப சவுண்டாக வச்சுட்டு நாங்கள் வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி செஞ்சிட்ருப்போம். அப்படி நாங்கள் வேலை செய்யும் போது எங்களுக்கு வேலையினால் ஏற்படுற களைப்பும் தெரியாது. அதே மாதிரி நாங்கள் எஃப்எம்மை கேட்டு ரசிச்சுக்கிட்டே எங்களுடைய வேலைகளை செய்வோம். எல்லா நிகழ்ச்சிகளுமே பொழுதுபோக்குக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்எம்லேருந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப உபயோகமானதாகவும் மாணவர்களுக்கு ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது. எஃப்எம்மில் ஒழிக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலை 6:55 ஒளிபரப்பக்கூடிய மழலை மொழி நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட குரலை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட குரலையும் சாமானிய மக்களுடைய குரலையும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறது வந்து எஃப்எம் கொடுத்துட்டு இருக்கு. மழலை முகலி நிகழ்ச்சியில அழகா அந்த சின்ன குழந்தைங்க ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெரிய ஆளான பிறகு நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அந்த குழந்தைகள் சொல்ற ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ ஒரு அழகானதாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் செய்திகள், தேர்வு செய்யப்பட்ட மிகச்சிறந்த செய்திகளை வந்து எஃப்எம் வந்து கொடுக்குது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த சிந்தனைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சிந்தனையை நிறைவு செய்யும் போது நகைச்சுவையோடு முடிப்பார், அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய விடை தேடும் வினாக்கள் முக்கியமான தகவல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்டவையில் நம்மளுடைய குரலோட நமக்கு பிடிச்ச பாடல் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் எஃப்எம்ல ஒழிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா அதையெல்லாம் கேட்டு ரசிப்போம். விவசாய அரங்கத்தில் கொடுக்கப்படுற விவசாய குறிப்புகள், அந்த கால்நடை வளர்ப்பு பற்றிய குறிப்புகள் எல்லாமே உபயோகம் உள்ளதா இருக்கு மக்களுக்கு.

0: என்னுடைய பெயர் செந்தமிழ் செல்வி. என்னுடைய ஊர் மாக்கனூர். நான் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தருமபுரி எஃப்எம் 102.5 கேட்பது வழக்கமாக உள்ளது. இதில் ஒளிபரப்பப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகள் என்னை மிகவும் கவர்ந்தவை. அதில் முதலாவதாக மழலை மொழி. இதில் அரசு பள்ளி மாணவர்களினுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. அவர்களினுடைய மழலை மொழி கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உள்ளது. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக அருமை. அடுத்ததாக செய்திகள். தேசிய மற்றும் மாநில செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. வயல்வெளி விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புதிய தொழில் தொடங்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி உள்ளது. பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக பூவே பெண் பூவே நிகழ்ச்சியானது உள்ளது. பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது. அடுத்து மருத்துவ மலர். மருத்துவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நோய் பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இந்நிகழ்ச்சியானது உள்ளது. பக்தி மாலை நிகழ்ச்சி. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சியின் மூலம் பழங்கால வரலாற்று கோயில்களை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பழைய புதிய மற்றும் மனதிற்கு இதமான பாடல்கள் வேலை செய்யும் நேரங்களில் மக்களுக்கு களைப்பு போக்க பயனுள்ளதாக உள்ளது.
1: சிவபிரகாசம், ஆசிரியர் வெண்ணாமல். நமது மண், நமது கலாச்சாரம் மற்றும் நம் மக்களின் அன்றாட தேவைகளை சுமந்து வரும் ஒரு சமுதாய பாலம்.

0: ஊர்களில் வானொலி என்பது செய்திகளை அறியும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு தோழன். இன்று வானொலிகள் அந்த தோழமையை உள்ளூர் செய்திகளுடன் கலந்து கிராமங்கள் மற்றும் நகரங்களின் இதய துடிப்பாக மாறியுள்ளன. எளிய மக்களுக்கு எளிய மொழியில் தகவல்களை தருகிறது. மேலும் விவசாய தகவல்கள், வானிலை மாற்றங்கள், பயிர் சாகுபடி முறைகள், சந்தை நிலவரங்கள் என விவசாயிகளுக்கு தேவையான அத்தனையும் இங்கு கிடைக்கும். கல்வி மற்றும் ஆரோக்கியம், பள்ளி மாணவர்களுக்கான கல்வி பாடங்கள், சுகாதார விழிப்புணர்வுகள் மற்றும் உள்ளூர் மருத்துவர்களின் ஆலோசனைகள். அதேபோல் சமூக விழிப்புணர்வு, பெண் கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்த விவாதம். மாற்றத்தின் குரல், ஒரு சிறிய சமுதாய வானொலி எஃப்எம் போன்ற அலைவரிசை மூலம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பாட்டு பாடும் திறமை உள்ள ஆனால் வாய்ப்பு இல்லாத உள்ளூர் கலைஞர்களுக்கு இது ஒரு மேடை. பெண் ஆளுமை, பெண்களே தொகுப்பாளர்களாக இருந்து பெண்களின் பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் ஒரு தளம். வானிலை எச்சரிக்கை, புயல் அல்லது கனமழை நேரங்களில் உள்ளூர் மக்களுக்கு துல்லியமான உடனுக்குடனான தகவல்களை வழங்கி உயிர்களை காக்கும் பணியை செய்கிறது. வெறும் காற்றில் பரவும் சத்தம் அல்ல, அது நம் சமூகத்தின் ஆன்மா. தகவல்களை விரைவாகவும் உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் நம் வீட்டு வாசல் வரை கொண்டு சேர்க்கும்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியிலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன். காலையில் எழுந்தவுடனே ரேடியோ தான் போடுவேன், போட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். காலையில் நிகழ்ச்சி பாட்டு போடுவாங்க பக்தி பாடலேருந்து, அதுக்கப்புறம் சுட்டி பசங்கள் பேசுகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள், அது பசங்கள் பேசக்குள்ள அழகாக இருக்கும். அந்த பேச்சு இது கேட்குறதுக்கே டைமிங்கும் செட் ஆகும். இந்த டைமுக்கு இது போடுவாங்க, இந்த டைம்லேருந்து இது கேட்கலாம், இந்த நிகழ்ச்சி இந்த டைம் கரெக்டாக போடுவாங்க, வேலை செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி போட்டாங்களா, இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த வேலையை முடிச்சிடலாம் அது பட்டுக்குள்ள அப்படின்ட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டு செய்வோம். மாடு ஆடு பிடிச்சிட்டு போவோம். காலையில நிலத்துக்கிட்ட வேலை செய்யக்குள்ள எங்கனாலும் சரி கூட ரேடியா இருக்கும், என் கூட எடுத்துட்டு போவேன். நிறைய பேர் இப்ப போன்ல கேக்குறாங்க, நிகழ்ச்சிகளும் நல்லா போயிட்டு இருக்கு.
2: என் பெயர் உமா, நான் ஒட்டப்பட்டி அவைவழியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு 102.5 எஃப்எம் வானொலி நிகழ்ச்சி கேட்பது மிகவும் பிடிக்கும். நான் காலையில் நியூஸ் கேட்பேன், பிறகு மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்பேன். குறிப்பாக எனக்கு பாடல்கள் மிகவும் பிடிக்கும். பூவே பெண் பூவே நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். அது பெண்களுக்காகவே நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சி, அதை மிகவும் உன்னிப்பாக கேட்பேன். நிறைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
3: வானொலி நிகழ்ச்சிகள் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. தகவல்கள், பொழுதுபோக்கு, கல்வி, ஊக்கமூட்டும் கதைகள், இவை அனைத்தும் ஒரே மேடையில் கிடைக்கிறது. குறிப்பாக உள்ளூர் செய்திகள், சமூக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் வானொலி மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றது என்பதை வானொலி ரசிகர்களே தங்களுடைய கருத்துக்களிலிருந்து பதிவு செய்தனர். நிறைவாக வானொலி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பது என்பது ஒரு குரல் மட்டுமல்ல, அது ஒரு உறவு பாலம். இந்த உறவை பேணி காக்கும் உணர்வுகள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகள் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.
5: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்கலாம் திரைகானம் நிகழ்ச்சி.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, இன்று இரவு 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். திரைகானம் நிகழ்ச்சி.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரைக்கானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 109 துறைகானம் நிகழ்ச்சியில் நேரம் 2:48.

0: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ?

0: நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் இமேசால், ஈரோடு மாவட்டம் சிறுவாளூர் ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் சவுந்தப்பூர் 9 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 8 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அகவயல், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தன் அணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், முதுகளத்தூர், மூளைக்கரைப்பட்டி, நாலுமுக்கு, கீழாநிலை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திற்பரப்பு, சுத்தமல்லி அணை, சுருளக்கோடு, அரிமளம், மதுரை, நெடுங்கல், பாலக்கோடு, எலந்தக்குட்டை மேடு, காக்காச்சி, சாத்தியார், கமுதி, கடலாடி, கொண்டாரணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு, மேட்டுப்பட்டி, மாஞ்சோலை, வரட்டுப்பள்ளம், ஆனைக்கிடங்கு, மதுரை வடக்கு, மதுரை, தருமபுரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம், ஆண்டிப்பட்டி, குப்பநத்தம், பெரியப்பட்டி, தொண்டாமுத்தூர், தென்காசி, கோபிச்செட்டிப்பாளையம், சிட்டம்பட்டி, புவனகிரி, காரையூர், அயப்பாக்கம், திருப்புவனம், தலாக்குளம், சேத்தியாத்தோப்பு, சேலம் மாவட்டம் மேட்டூர், களியல், கன்னடியான் அணைக்கட்டு, தருமபுரி, வத்திராயிருப்பு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம், திருமனூர், செம்பரம்பாக்கம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, பெண்ணாகரம், பாம்பன், கவுந்தப்பாடி, திருச்செந்தூர், பாலமூர், திருச்சுழி, திருவாரூர், சேர்வலாறு அணை, சென்னை மதுரவாயல், ஆவுடையார் கோவில், மேட்டூர், சூரன்குடி, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வடக்கு உட்கர்நாடகம் தொடங்கி மன்னார் வளைகுடா வரை தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், லட்சத்தீவுகளை ஒட்டி கேரள தென்கிழக்கே, தென்மேற்கு மத்திய பிரதேசத்தை கடந்து கர்நாடகத்தின் உட்பகுதியில் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்

0: பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபே சிகேமென் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வணக்கம் அன்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது மெல்ல வரும் பாட்டு. இன்னிசை ராகங்களுடன் பாடல்களை இனிதே கேட்கலாம் நேர்களே. நேரம் 3:03. மதராசி திரைப்படத்திற்கான பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 3:17 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இசைக்கும் அடுத்த பாடல் மை டியர் பூதம் திரைப்படத்திற்கானது.

நேரம் 3:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. 3:22 என்றென்றும் புன்னகை படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.
1: நேரம் 3:31 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பாண்டிய நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கச்சலைகளில்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நேரம் 3:42:52. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. சத்தம் போடாதே திரைப்படத்திற்கான பாடல்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இதுவரை கேட்ட மெல்ல வரும் பாட்டு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ.

0: நேரம் 4 மணி. ஒரு நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனொரு ஏசி மேடா.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

இன்றிரவு 7:25 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதை தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். ஆட்டக்கழகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் ஒரு பாடல்.

இப்படி ஜோடு.

0: நேரம் 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கழமி நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேளா.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: நேரமாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேளா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: ஆகாஷ்வாணி இசைத்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஆட்டக்கழம்

கட்டக்கழகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா.

0: जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
1: நான்கு மணி 50 நிமிடத்தில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆட்டக்கழம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓடு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சியில் துள்ளலான இசை திரையிட இசை பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அடுத்ததான் நாம் மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இதமான மாலைக்கு இதம் சேர்க்கக்கூடிய பாடல்களாக வரிசையாக வர காத்துட்டே இருக்கு. அதனைத் தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி இடம்பெற காத்துட்ருக்கு. 6:45 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி இடம்பெறப் போகுது. 7:25 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து நம்மளுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள். கேட்டு மகிழ்ச்சியோடு என்றென்றும் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின்போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிராக

அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின் போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் தேனிசை கீதமாய் இன்னிசை கீதங்கள். நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க வருகின்ற முதல் பாடல் 3 பிறை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது மாலைக் தென்றல். மாலைத்தின்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாய் கேட்டு ரசிக்கலாம் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

மாலை தின்றலில் நாம் கேட்டு ரசிக்க பொன்வானமாய் வருகின்ற பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து.

0: மாலை திண்டலில் இசை ராகமாய் வருகின்ற பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: மேகங்கறக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
4: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
3: வசந்த காலம் தேடி வந்தது.
5: ஒரு நிமிஷம்
6: தயவு செஞ்சு கைவிடுங்க.
5: நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
6: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ், எனக்கு பிடிக்கல.
5: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா?
4: உங்க எஸ் என் சுரேந்தர்
3: பேசுற.
4: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்டு ரசிக்க வருகின்ற பாடல் ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேர்கள் கேட்டு ரசித்து இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம கேட்க போகிற அடுத்த பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள்.
3: நாடு

புதிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும்

குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணியில் சேவை செய்திகள் பகுதியில் இப்பொழுது கேட்கலாம். 7000 பண்ணை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் வைகாசி பொங்கல் திருவிழா அழைப்புதல். வருகின்ற 26/5/2026 வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்குகின்ற இந்த திருவிழாவானது தொடர்ந்து 28/5/2026 வைகாசி 14ஆம் தேதி வியாழக்கிழமை வரும் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக அபிஷேகங்களும் அன்னதானங்களும் நடைபெறும் என்று சேவை செய்திகள் பகுதிக்கு வந்துள்ள சேவை செய்தி தெரிவிக்கிறது.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான மாலை வேளைக்கு இதம் சேர்க்கும் விதமாக நம் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் விளக்கேற்ற வருகிறது விளக்கேற்றும் வேளை. விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்ளோ யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நேர்களே, இனி நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று நம் பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியும் நேரமுமாய். ஆரம்பிப்பதற்கு மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:45 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குகிறார் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:15 திரைகாணம். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 11:10 தேனும் பாலும். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை

0: 5:50 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகஹர்ட்ஸில் நமது நிகழ்ச்சிகள் யாவும் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகிறதா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்பொழுது கேட்டுவிடலாம் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைவதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இதாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாலை கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர், மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் நடத்தை நெறிமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கான மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டு 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை உள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில

0: நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளது. மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக இடிமின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த இரண்டு தினங்களாக மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து ஒருபுறம் தப்பித்தாலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரினால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் மாசி வீதிகளில் இவற்றை நாம் காண முடிந்தது. இதேபோன்று திருப்பரங்குன்றம், திருநகர், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மழை நீர் சூழ்ந்தது. இதனால் இன்று மாநகராட்சி ஊழியர்கள் பணிக்கு வந்து செல்வதிலும் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வாகனங்களை நிறுத்துவதில் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். இதற்கிடையே அதிகாரிகளுக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் நீரை அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை பெய்ததால் ஐந்தருவி மற்றும் சிற்றருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இருப்பினும் பிரதான அருவியான குற்றாலம் ஐந்து அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதை விரைந்து முடிக்கவும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த இரண்டு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய ஒரு வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 8 நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 6:40.
7: வானொலிக்கு 90. வானில் பிறந்து வையத்தை கலக்கி கோடிக்கணக்கான குரலில் ஒலிக்கும் இசையின் மலையில் நனையாதவர் இல்லை. இன்றைய நம் வாழ்வில் இணையாதவர் இல்லை. இசை, செய்தி, நாடகம், விளையாட்டு எல்லாம் தந்து எங்கள் வாழ்வை இன்பமாய் மாற்றிய வானொலி நமது வீட்டின் உறவான நண்பன். நம் நெஞ்சங்களின் ஓசை நீயே. 90 ஆம் ஆண்டு அகவை தினம் காணும் நம் வானொலி சீரும் சிறப்புமாய் ஒலிக்கட்டும் என்று.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மல்லிசை எனும் பூக்களால் நம் செவிகளுக்கும் மனதிற்கும் இதம் சேர்த்து கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேர்களே இணைந்திருக்கிறீர்கள். மெல்லிசை எனும் பூக்களால் நம் செவிகளுக்கும் மனதிற்கும் இதம் சேர்த்து கொண்டிருக்கும் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியோடு ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு

தமிழகத்தில் நாளை பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். தும்கூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள்.

0: வாங்குமா மாட்டியா?
1: என்ன மயில சிரிச்சுக்கினா
0: இங்க வந்து வர்சிக்கினா?

0: க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்.
1: நீயும் அவனும் போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்டா ஆஃப் லேட், இதுதான் ட்ரெண்டும்ப. பாதி வாழ்க்கை போனுக்குள்ள, மீதி

0: இன்னமயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: நிகழ்ச்சியில் திரைசைப்பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: ஹலோ,

நம்பாலே. இந்த நகரம் இப்போதான்

கூட இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓடு

டியர் சகலைஸ் அண்ட் ரகலைஸ், அட்ரஸ் இல்லாம அட்வைஸ் பண்ணுவோர் சங்கம் கட்டின பார்ட்டி.

what's going on?

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்த தகவல்கள் தருகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவரியம் பிரபுமணி அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் மொத்தம் 130 லட்சம் ஹெக்டேர் உள்ளது. அதில் 45% நிலப்பரப்பு பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு வரோம். இவற்றில் மானாவாரி பயிர்கள் 55% தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். மானாவாரி பயிர்கள் பெரும்பாலும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையை சார்ந்து தான் இயங்கிட்டு வருது. மானாவாரி பயிர்கள் பெரும்பாலும் அக்டோபர் முதல் வாரத்தில் துவங்கி டிசம்பர் மாதத்தில் முடிவடையும். தமிழ்நாட்டில் சராசரி மழையளவு 945 மில்லி மீட்டர். தென்மேற்கு பருவகால மழை 337 மில்லி மீட்டர். வடகிழக்கு பருவமழை 468 மில்லி மீட்டர். கோடைகால பருவமழை 140 மில்லி மீட்டர். கோடை உழவு கோடி நன்மை. சித்திரை மாத உழவு 10.5 மாத்து தங்கம் என்பது நம் முன்னோர் வாக்கு. மழைக்காலத்தில் செய்யக்கூடிய உழவை விட கோடைக்காலத்தில் செய்யும் உழவுதான் முக்கியம். மழைக்காலத்தில் போதுமான ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தில் உழவு செய்கிறப்ப மண்ணுக்குள் புழுமையான தன்மை உருவாகும். ஆனால் கோடை உழவு செய்யும் போது வெப்பம் குளுமை இரண்டும் மண்ணுக்கு கிடைக்கும். இப்படி இரண்டும் கிடைக்கும் போதுதான் மண்ணின் கட்டுமானம் பலப்படும். மண்ணை புரட்டி விடும்போது முதல் மண் வெப்பமாகி பிறகு குளிர வேண்டும். இதுதான் உழவியலோட அடிப்படை. கோடை உழவின் சூத்திரமும் அதுதான். அடுத்ததாக சரிவிற்கு குறுக்கே மானாவாரி நிலங்களில் உழவு செய்யும் போது சரிவிற்கு குறுக்கே செய்தல் மழைநீர் ஆங்காங்கே சால்களில் தேங்கி நின்று மண்ணின் அடிப்பகுதியை சென்றடையும். இந்த முறையில் கூடுதல் செலவு குறைவுதான். கோடை உழவின் போது இந்த முறையை கையாண்டால் அதிகப்படியான நீர் மேல் மண்ணோடு வீணாவதை தடுக்கலாம். அடுத்ததாக சரிவிற்கு குறுக்கே சிறு சிறு வரப்புகள் உருவாக்குதல். நிலச்சரிவு 0.5% அதிகமாக இருக்கும் நிலங்களில் குறுக்கே 0.5 அடி முதல் 0.75 அடி பருமன் கொண்ட சிறு சிறு வரப்புகள் அமைப்பது மூலம் நிலத்தில் மண் மற்றும் மழைநீர் அடித்து செல்வது தடுக்கப்பட்டு நிலத்தின் ஈரம் அதிகரிக்கும். அடுத்து சமமட்ட வரப்புகள் அமைத்தல். நிலச்சரிவு 2 முதல் 10% இருக்கும் இடங்களில் சத்தான மேல்மண் மற்றும் மழைநீரை பாதுகாக்க சமமட்ட வரப்புகள் 130

0: சென்டிமீட்டர் அடிமட்ட அகலமும் 30 சென்டிமீட்டர் மேல்மட்ட அகலமும் 40 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக அமைக்க வேண்டும் சமவரப்புகளை. இதனால் மழைநீர் வயல் பரப்பில் சிறு வடிகால் கொண்டு அடித்து செல்வது தடுக்கப்பட்டு நிலம் சமமாக வழிவகுக்கும். அடுத்து தாவர அரண்களை பற்றி பார்ப்போம். தாவர அரண்கள் என்பது சாகுபடி செய்யப்படும் பயிர்களின் ஊடே 2 அல்லது 3 வரிசை புல்வகைகள் அடர்ந்து வளரும் தன்மையுடைய தாவரங்கள். வளர்ப்பது வெட்டிவேர், கொழுக்கட்டை புல், சூபா புல், வேலி மசால், எலிமச்சை புல் போன்ற தாவரங்களை அரண்களாக பயன்படுத்தலாம். நிலச்சரிவு மற்றும் பயிரிடப்படும் பயிர்களுக்கேற்ப இந்த அரண்களுக்கிடையே உள்ள இடைவெளி மாறுபடும். ஓடும் நீரின் வேகத்தை குறைத்து நீர் மண்ணுக்குள் அதிகமாக ஈர்க்கப்படும். இதனால் என்ன பயன்னா மண் அரிமானம் ஓடைகள் உருவாவதை தடுக்க முடியும். அடுத்து கசிவு நீர் குட்டைகள் ஓடைகள் முடியும் இடத்தில் அமைக்கலாம். இதனால் ஓடைகளில் அடித்து வரும் நீர் வீணாகாமல் தேக்கி வைக்கலாம். கீழ்மட்டத்தில் உள்ள கிணறுகளுக்கு தண்ணீர் கசிந்து சென்று ஊற்று பெருக்கும். இதனால் கிணற்றின் நீர்மட்டம் நமக்கு அதிகரிக்கிறது.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

விவரி முழுவதும் கவிதைகளாக மெது புறமெது புரிந்தது போலே கணா கண்டே நல்ல.

0: கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து முனைவர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்கின்றன.
1: அடுத்தது பகுதிப்பாத்தி அமைத்தல். பகுதிப்பாத்தியை 8 மீட்டர் நீளம் மற்றும் 5 மீட்டர் அகலம் கொண்டதாக அமைக்கலாம். இதனால் ஏற்படும் சிறு பாத்திகள் சிறிய சிற்றணைகளாக செயல்படும். இங்கு தேக்கி வைக்கப்படும் மழைநீர் மண்ணுக்குள் உறிஞ்சி நிலத்தடி நீர் நீர்கொள்திறன் அதிகமாகி பயிருக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்தது நிலப்போர்வை. மண்ணில் உள்ள ஈரம் ஆவியாவதை தடுக்க பாலித்தீன் விரிப்பு கட்டைகள் காய்ந்த இலைச்சருகுகள் போன்றவற்றை நிலப்பரப்பை மூடி மண்ணீரத்தை பாதுகாக்கலாம். கோடைக்காலங்களில் அதிக வெப்பம் காற்றின் அதிக வேகம் காரணமாக மண்ணிலிருந்தும் பயிரிலிருந்தும் நீராவி போக்கு விரைவாக இருப்பதால் பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவத்தில் மண்ணில் ஈரமின்றி வளர்ச்சி குன்றி விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. தென்னை நாற்கழிவுகள் குறைந்த விலையிலோ இலவசமாகவோ நமக்கு கிடைக்கும். தென்னை நாற்கழிவு தனது எடையை போல் 5 மடங்கு நீரை ஈர்த்து வைத்துக் கொண்டு மழைக்காலத்தில் நீரை ஈர்த்து வறட்சியில் நிலத்திற்கு தேவையான நீரை அளித்து மிகச்சிறந்த நிலப்போர்வையாக பயன்படுத்தலாம். அடுத்தது பசுந்தால் உரமிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள். மண்ணில் உள்ள அங்கக பொருட்களின் அளவே மண் வளத்தை நிர்ணயிக்கும். அந்த வகையில் பார்த்தால் பசுந்தால் உரப்பயிர்களை மண்ணில் மடக்கி உழும்போது அவை மண்ணில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களின் தாக்குதல் உட்பட்டு ஹியூமஸ் எனப்படும் மக்கும் பொருள் மற்றும் இதர அங்கக பொருள்கள் தரும். இது மண்ணில் உயிரோட்டத்தை ஏற்படுத்தி மண்ணின் நீர்பிடித்து தன்மையை அதிகரித்து பயிர்களை வறட்சியிலிருந்து பாதுகாக்கும். கோடைக்காலங்களில் நமக்கு வெயிலினோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு நீராவி போக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த நீராவி போக்கை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன உத்திகள் நம்ம பயன்படுத்தலாம்னா, முதல்ல மூடாக்கு. மூடாக்குங்கிறது நம்ம நெகிழி மூடாக்கு இல்லைன்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இலைகள் தலைகள் புல் வகைகள் இந்த மாதிரி வச்சு நம்ம மூடாக்கு பண்ணுற மூலயமா மூடாக்கு வந்து அமைக்கிற மூலயமா நம்ம நீராவி போக கட்டுப்படுத்தலாம். இது ஒரு வழிமுறைகள். அது மட்டும் இல்லை, இந்த தென்னை மட்டை இருக்குல்ல, தேங்காய் வச்ச தென்னை மட்டை, அந்த மட்டையை நம்ம எடுத்து அந்த மரத்தினுடைய சுற்றியும் ஒரு வட்டப்பாதை வந்து அமைச்சு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம அந்த தென்னை மட்டையை கவுத்து வைக்கிறது மூலயமா அந்த தென்னை மட்டைக்குள்ள இருக்கிற மண்ணிலேருந்து நீராவி வந்து போகாமல் கட்டுப்படுது முழுவதுமா. நம்ம தண்ணி அந்த இதில் மட்டும் நம்ம வட்டப்பாதையில் மட்டும் தண்ணி விடும்போது நீராவி போக்க சுலபமாக கட்டுப்படுத்தலாம். அதோட நமக்கு அந்த தென்னை மட்டையும் உரமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு கோடை காலங்களில் நமக்கு நீராவி போக்க கட்டுப்படுத்துறதுக்கு நிலப்போர்வையாகவும் பயன்படுது. அது மூலமாக அது மக்கினத்துக்கு அப்புறம் அது வந்து நமக்கு மக்கிய உரமாக நமக்கு தனிநார் கழிவாக திரும்பவும் நமக்கு அது கிடைக்குது. அதனால் இதுலேருந்து எந்த நம்ம கழிவும் நமக்கு வீணாக போவதில்லை. அடுத்ததாக நீர்ப்பாசன முறை. நீர்ப்பாசன முறையில் சும்மா அப்படியே நீர் பாசும்போது தண்ணி வந்து அதிகமான விரயம் ஏற்படுது. அதனால் தண்ணி வந்து நீராவி போக்கும் அதிகமாகுது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்துவதன் மூலயமா இதிலேருந்து நம்ம நீராவி போக்கை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து நேரடியாக வேருக்கே போய் நம்ம மரக்கன்றுக்கு பல மரக்கன்றுகளுக்கு வந்து போய் சேர்றதுனால அதனுடைய நீர் வந்து வேருக்கே கிடைச்சிருது. அதுவும் இல்லாமல் நீராவி போக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம பயன்படுத்துவதன் மூலயமா நம்ம நீர் சேமிப்பு வந்து 40 முதல் 70% வந்து நீர் சேமிப்பு வந்து நமக்கு கிடைக்குது. அது மூலயமா நம்ம நீரினுடைய விரயம் வந்து குறைக்கப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வேலைக்கு கூலி ஆட்களினுடைய எண்ணிக்கையும் குறையுது. ஏன்னா நம்ம சொட்டு நீர் பாசத்தை வந்து நேரடியாக நம்ம மரக்கன்றுக்கே கொடுக்கறதுனால ஒவ்வொரு இதுக்கும் போய் தனித்தனியாக பாய்க்கணும் எந்த விதமான அவசியமும் இல்லை. செலவினங்களும் நமக்கு குறையுது.
0: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே.
1: அடுத்ததாக மரம் மற்றும் பழக்கன்றுகள் நடவு நீர்த்தொட்டி. நாம் நடும் மரங்கள் அனைத்தும் வளர்ந்து விடுகிறதா என்று பார்த்தால் அது நம் பேச்சாகக்கூடிய ஒன்றுதான். நம் மரங்கள் நடும்போது உள்ள ஆர்வம் அதன் பராமரிப்பில் இல்லை. பிறந்த குழந்தை முதல் 3 மாதங்கள் கவனமாக பார்ப்பது போல நாம் நடும் மரக்கன்றுகள் ஓராண்டுக்கு பராமரிப்பது மிக மிக அவசியமாகும். வடகிழக்கு பருவமழையை நம்பி 5 மரங்கள் மட்டுமே பயிரிடுகிறோம். ஆண்டுதோறும் வருமானம் பெறுவதற்கு வெப்பமண்டல பழமரங்களான கொடுக்காப்புளி, சீதா, மாதுளை, பெருநெல்லி, சப்போட்டா, கொய்யா, நாவல், விழா போன்ற ஆண்டு முழுவதும் வருமானம் தரும் மரங்களை நட்டு பயன்பெறலாம். மரம் நட்டு ஓராண்டு காலத்திற்கு உயிர் நீர் பாய்ச்சி வளர்த்து வருவது சவாலாக உள்ளது. முன்காலத்தில் மண்பானையின் பக்கவாட்டில் துளையிட்டு துணியை கிழித்து சுருட்டி அதனுள் சொருகி அதனை மரங்கள் அருகில் புதைத்து வைத்து தண்ணீர் நிரப்பி தண்ணீர் லேசாக வேர்களுக்கு செல்லும் வண்ணம் செய்தார்கள். ஆனால் அதில் சிறு பிரச்சனை இருந்தது. மண்பானைகள் உடைந்து போவதால் பராமரிப்பு மிகவும் கடினமாக உள்ளதாக நாளடைவில் கையிடப்பட்டது அந்த மண்பானை துளையினர்.

0: நிலத்தடி நீர் குறைவான பகுதி, சொட்டு நீர் அமைக்க வசதி இல்லாத சிறு மற்றும் குறு விவசாயிகள் இதுபோன்ற பல மரங்களை வளர்க்க இயலாமல் பல மரங்கள் சாகுபடி செய்ய தயக்கம் காட்டினர். விவசாயிகளின் தயக்கத்தை போக்கி வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு குறைந்த விலையில் மரக்கன்றுகளை நடவு செய்து நீர் தொட்டி மூலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மர நடவு நீர் தொட்டி சுழற்சி செய்யக்கூடிய நெகிழியால் உருவாக்கப்பட்டது. இந்த தொட்டி 16 அங்குலம் விட்டம் மற்றும் 6.5 அங்குலம் உயரம் உடையது. இது 12 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்டது. மரக்கன்றுகளை மத்தியில் உள்ள 4.5 அங்குலம் உருளையினுள் செலுத்தி நடவு செய்யலாம். மரக்கன்றின் வேறு பகுதிக்கு துல்லியமாக நீர் கசிந்து செல்வதற்கேற்ப பிரத்யேக நீர் போன்ற அமைப்பு மரக்கன்றின் வேர்பகுதியில் ஆழத்திற்கு தகுந்தவாறு பொருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் தனித்தனியாக நிலத்தில் பதிக்க வேண்டும். இதற்காக நாம் குறைந்த செலவில் மரக்கன்று நடவு நீர் தொட்டியை பயன்படுத்துவதன் மூலம் 12 லிட்டர் தண்ணீர் மரக்கன்றின் வேர்பகுதி மட்டும் நீர் அளிப்பதன் மூலம் குறைந்தது 60 நாட்களுக்கு தேவையான நீரை தரவல்லது.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து முனைவர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்கின்றன.
1: பழக்கன்று நடவு நீர்த்தொட்டி அதை எவ்வாறு நம்ம அமைக்கலாங்கிறத பத்தி சுருக்கமா பார்ப்போம். பழக்கன்று நடுறதுங்கிறது நம்ம சாதாரண முறையில நடுவோம், நட்டு அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வருவோம். அந்த பழக்கன்று நடுறது வந்து நம்ம எப்படின்னா அதுக்குன்னு ஒரு தொட்டி வந்து தனியா செஞ்சு அது மூலயமா அது எதனால அந்த தொட்டி வந்து நெகிழித்தாள் மூலயமா, அதாவது அந்த நெகிழித்தாள்ங்கிறது மக்கக்கூடிய நெகிழித்தாள் மூலயமா அதை செய்யறாங்க. அந்த மக்கக்கூடிய நெகிழித்தாளை நம்ம போட்டு நம்ம மண்ணுக்குள்ள வைக்கும் போது மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, அதே போல நமக்கு எந்த மண்ணும் பாதிக்காத அளவுக்கு இருக்கும். முதலில் மரக்கன்றுகளை நம்ம நட்டு வைக்கிறோம். நம்ம மரக்கன்றுகளை நட்டு அது கொஞ்சம் வளரும் போது அது கூட நம்ம நடவு நீர் தொட்டிய கூடவே சேர்த்து வைக்கும் போது நடவு நீர் தொட்டியிலிருந்து அதாவது 16 அங்குலம் விட்டோம், 6 அங்குலம் உயரம் உடைய அந்த நீர் தொட்டியிலிருந்து 12 லிட்டர் கொள்ளளவு வந்து தண்ணி சேமிக்க முடியும். அதனால நமக்கு எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், மரக்கன்றுக்கும் தண்ணி வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால தண்ணி எப்பவும் நமக்கு மரக்கன்றுக்கு கிடைக்காத அந்த நிலையே வராது. அதிலிருந்து மரக்கன்றுக்கு துல்லியமா நீர் கசிந்து செல்வதனால பிரத்யேக திரி போன்ற அமைப்பு மரக்கன்றின் வேறு பகுதியின் ஆழத்திற்கு தகுந்தவாறு பொருத்தப்பட்டது. ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு மரக்கன்று நடவு நீர் தொண்டியை வைக்கிற மூலயமா அதுக்கு தனித்தனி பராமரிப்பு வந்து நம்ம முக்கியமா செய்யறோம். இதனால மரக்கன்று நமக்கு காஞ்சி போறதோ இல்ல வேற ஏதாவது அதனால பாதுகாப்பு இல்லாத மாதிரியோ நமக்கு தோன்றாது.
0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்த தகவல்கள் வழங்கினார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்.
1: மா, புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு

0: நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேயர்களது விமர்சன கடிதங்கள் மற்றும் விருப்ப கானங்களை. காற்று விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்களது விருப்ப பாடலாக அவை சண்முகி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களை இணைந்திருப்பது காற்று விரையும் கடித மலர்கள். காற்று விரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் மதுரை முடிச்சாலையைச் சேர்ந்த கமலா மற்றும் கிருஷ்ணன் அவர்கள் தங்களோட விடப்பு பாடல்களாக தளபதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்ப பாடலாக மதுரை கைத்தறி நகரை குமரன் காலனியைச் சேர்ந்த ஸ்ரீதேவி குமரன் அவர்கள் சின்னப்பூவே மேல பேசிய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேர்கள் இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தங்களுடைய விருப்ப பாடலாக கர்நாடகா சின்ன திருப்பதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பலர் குரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்.

காற்று விரியம் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வி வேலாயுதம் திரவிய மலர் அவர்களின் விருப்ப பாடலாக கேட்கலாம், வீரா திரைப்படத்திலிருந்து.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
0: சம அழகா ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 9:50.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேர்கள் இணைந்திருப்பது காற்றில் விரையும் கடித மலர்கள். காற்றில் விரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தங்களது விருப்ப பாடலாக தேனி காமாட்சிபுரத்தைச் சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள் ஆட்டுக்கார அலைமேலு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

காற்றல் விரியம் கடிதமலர் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தாயார்குளம் திருவைச் சேர்ந்த ராணி ஆனந்தன் மற்றும் பலர் தங்களது விருப்பப்பாடலாக கேட்டிருக்காங்க. கற்பகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அவர்களுடைய விருப்பப்பாடலை கேட்டறிக்கலாம் காற்றலைகளில்.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு. கேட்டு ரசிக்கலாம் தென்றல் தவளும் ராகமாய் திரை இசை கானங்கள். பட்டுச்சிறகில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இணைந்திருப்பது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறையில் அடுத்து விளம்பரம் பாடலாய் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன் குத்தங்கோரையே.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இணைந்திருப்பது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறையில் அடுத்து விளம்பரம் பாடலாய் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது பட்டு சிறகு. பட்டுச்சிறையில் வருகின்ற பாடல் கேளடி கண்மணி, திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசைச்சாரலாய் இசைத்து இதயம் நனைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

எடுத்துக்கும் இசை ஜாலங்களாய் இசை மனம் பரப்பிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. 10:38:17 ஒழிக்க காத்திருக்கும் பாடல் பூவிலி வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாடாத தேனிகள் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது 10:43.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

நேரம் 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லி. அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க தயாராக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா

4:06 ஆயிட்டிருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போது இந்த பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி.

4:10 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. இரவு பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போது இந்த பாடல்.

4:15 ஆயிட்டிருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேசன், நிஷா, ராகுல், அஸ்விதா இவங்களுக்காக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல் இதோ.

நிமிடமும் நெஞ்சோடு கலந்துட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார், தேவி, விதிஷா, தீபாக்ஷினி, யோகாஸ்ரீ மற்றும் சென்னை ஜோஹோ ஆகியோர் கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்

4:31 ஆயிட்டிருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக மதுரா குளத்தூர் பாலு கேட்டிருக்காங்க, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக இப்போ இந்த பாடல்.

4:36 ஆயிட்டு இருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரப்பாக்கம் ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க, ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போது இந்த பாடல்.

4:41 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹர்.

4:47 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர், பூரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், ஸ்ரீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, பொடிச்சலூர், பர்வதவர்தினி, இவங்க எல்லோருக்காகவும் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து விழியே கதை எழுது திரைப்பாடல் இதோ.

நேரம் 4:53 ஆயிட்டுருக்கு. நெஞ்சோடு கலந்துடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காக இப்போது இந்த பாடல்.

4:57 ஆயிட்டுருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து கேட்டிருக்காங்க, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காப்பதுவே என்று தொடங்கும் தஞ்சை சிவானந்த பிள்ளை இயற்றியது ஆனந்த பைரவி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 5:09. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மங்களநாதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்வரராக சுதாரச என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சங்கராபரணம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில்.